0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Star of the month. Singer SPB.
2: I love, love, love, love.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வயலிலே வேளாண்மை செய்யும் பொழுது களையெடுத்தல் என்கிற ஒரு செயல் மிகவும் முக்கியத்துவம் பெறும். நாம் நட்டு வளர்க்கக்கூடிய பயிர்களுக்கு நடுவிலே வேறு சில பயிர்களும் முளைக்க துவங்கும். அது நாம் எந்த பயிர் நன்றாக வளர்ந்து அமோகமான விளைச்சலை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு நாம் ஊற்றுகின்ற தண்ணீரை தானும் எடுத்துக்கொள்ளும். அதற்கு நாம் சேர்க்கின்ற உரத்தை தான் எடுத்துக்கொண்டு வளரத் துவங்கும். அதாவது நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பயிர்களுக்காக நாம் கொடுக்கின்ற உழைப்பை இந்த களைகள் தானும் எடுத்துக்கொண்டு நம்முடைய உழைப்பை வீணடிக்கும். நாம் பாய்ச்சுகின்ற தண்ணீர், நாம் சேர்க்கின்ற உரம் மொத்தமாக நாம் வளர்க்க விரும்புகின்ற பயிர்களுக்கு போய் சேராமல் அதனை நல்ல பயிர்களுக்கு இடையிலே வளரக்கூடிய இந்த களைகள் தாங்களும் பங்கிட்டுக் கொள்ளும். ஆகவே வேளாண்மை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், இந்த களைகளை அது முளைக்க துவங்கும் பொழுதே அப்புறப்படுத்தி விடுவார்கள். சின்ன செடி தானே, வளரட்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்க மாட்டார்கள். அது முளைக்க முளைக்க அந்த களைகளை அகற்றுவதிலே மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதுபோல நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு இருக்கும். நாம் பெற விரும்புகின்ற நன்மைகளை அது கருத்திலே வைத்து செய்யப்படுவதாக இருக்கும். அதற்கு இடையிலே சில சின்ன சின்ன செயல்கள் கவனச்சிதறலாக நம்முடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடும். ஆரம்பத்திலே அந்த சின்ன சின்ன செயல்களாலே நமக்கு பெரிதாக ஒன்றும் பிரச்சனை வந்துவிடாது. ஆகவே நாம் என்ன செய்வோம், அதை கண்டு அதிகம் அஞ்ச மாட்டோம், அவ்வளவுதானே இவ்வளவுதானே என்று அதை கடந்து செல்வோம். ஆனால் அப்படி அடிக்கடி செய்கின்ற அவசியம் இல்லாத ஒரு செயல் அல்லது தீமை தருகின்ற ஒரு செயல் நாளடைவிலே மிகப்பெரிதாக வளர்ந்து நிற்கும் போது அது தருகின்ற தீய பலன்களிலிருந்து நம்மால் தப்பிக்கவே முடியாது. ஒரு முறை தானே, இன்று ஒரு நாள் தானே, இப்போது மட்டும்தானே என்று நாம் அனுமதித்த, அலட்சியமாக விட்ட, கவனம் செலுத்தாமல் கடந்து சென்ற சின்ன சின்ன செயல்கள் பழக்க வழக்கங்கள் நாளடைவிலே மிக பிரம்மாண்டமாக உருவெடுத்து நம்முடைய முன்னேற்றத்திற்கே தடையாக நிற்கக்கூடும். ஒரு செயலை செய்கிறோம் என்றால் அதிலே நம்முடைய உழைப்பு இருக்கிறது, நம்முடைய நேரம் இருக்கிறது, அது தருகின்ற பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய உழைப்பை, நேரத்தை, நம் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அப்படி நல்ல நல்ல செயல்களுக்கு போய் சேரும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர பயிர்களுக்கு ஊடாக வளர்கின்ற களைகளைப் போல இந்த அனாவசியமான செயல்களுக்கும் அந்த உழைப்பும் நேரமும் முக்கியத்துவமும் போய் சேரும்படியாக நாம் அலட்சியமாய் இருந்துவிடக்கூடாது. நாம் செய்கின்ற செயல்களிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது நல்ல செயல்களாக மட்டுமே இருக்கும்படியாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல செயல்கள் தான் நமக்கு நன்மை செய்யும். தீய செயல்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நிச்சயம் தன்னளவிலே நமக்கு தீமைதான் செய்யும். ஒரு சின்ன செடியை பிடுங்கி எறிவது நமக்கு சுலபம், அதுவே வளர்ந்து மரமாகிவிட்டால் அதை வெட்டி வீழ்த்துவது மிக மிக கஷ்டம். ஆகவே தீய செயல்களை அது ஒரு சின்ன பழக்கமாக நமக்கு அறிமுகமாகும் போதே தடுத்து விடுவது என்பது நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்கக்கூடும். இதை உணர்ந்து நாம் செயலாற்றுகின்ற நாளாக இந்த நாள் நமக்கு மிக உபயோகமானதாக அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. மிக உயரமாக வளரக்கூடிய மரங்கள் மண்ணுக்கு மேலே அது எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிக ஆழமாக அதனுடைய வேர்கள் மண்ணுக்கு கீழே உறுதியாக நிலைத்திருக்கின்றன என்பதை சொல்லாமல் நமக்கு ஒரு மறைபொருளாக உணர்த்துகின்றன. ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டிடம் என்றால் அது மண்ணுக்கு மேலே உயரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற அளவிற்கு அதனுடைய அஸ்திவாரம் மண்ணுக்கு கீழே ஆழமாக நிலையாக உறுதியாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது நிலத்திற்கு மேல் எந்த அளவிற்கு உயரம் தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு நிலத்திற்கு கீழேவும் ஆழம் தேவை. இந்த அளவுகள் ஒன்றுக்கொன்று எதிரான திசையிலே வளர்கின்றன. ஒன்று நிலத்திற்கு மேலான உயரம், அது சாத்தியப்பட வேண்டும் என்றால் நிலத்திற்கு கீழான ஆழம்தான் அதற்கு ஆதாரமாக அமையக்கூடும். இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் சாதகமாக நமக்கு அமைகின்ற விஷயங்கள் மட்டுமே நமக்கு நன்மை தரக்கூடியது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. சில நேரங்களிலே சவாலாக அமையக்கூடிய விஷயங்கள் தான் நம்முடைய திறமையை பலப்படுத்துகின்றன, நம்முடைய மனோதிடத்தை உறுதியாக்குகின்றன, இன்னும் இன்னும் புது புது வழிகளிலே சிந்திக்கின்ற அளவிற்கு நம்முடைய புத்தியை கூர்மைப்படுத்துகின்றன. மகிழ்ச்சி ஒன்றை எதிர்கொள்வதற்கு யாரும் நமக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திடீரென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்று அந்த நேரத்திலே நம்முடைய புத்தி பழகிக் கொள்கிறது. ஆகவே புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ள, சிறப்பாக நம்முடைய திறமையை வெளிப்படுத்த, நாம் ஆற்றல் நிறைந்தவர்தான் என்று இந்த அகிலத்திற்கு பறைசாற்ற, சாதகமான செயல்பாடுகளை காட்டிலும் சவாலான விஷயங்கள் தான் நமக்கு பேருதவி புரிகின்றன. பல நேரங்களிலே அப்படி பல பிரச்சனைகளை சவால்களை எதிர்கொண்டு கடந்து வந்த அனுபவம் தான் ஆழமான வேர் போல மிக உயரமாக நம்முடைய வாழ்விலே நாம் வளர்வதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. நான் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறேன், எண்ணிலடங்காத சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கின்ற அந்த மன உணர்வே, அந்த அனுபவமே எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே எப்போதும் வாழ்க்கை சாதகமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சவால்களும் வேண்டும். அவைதான் நம்மை இன்னும் சிறப்பாக உருமாற்றும், இன்னும் இன்னும் சிறப்பாக உயர்த்தும் என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டாலே சவால்கள் வாழ்க்கையிலே நமக்கு சங்கடம் தராது, மாறாக அவை நம்மை உற்சாகப்படுத்தி சந்தோஷம் கொள்ள வைக்கும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஜூன் மாதம் 17ஆம் தேதியான இதே நாள்ல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி முதன் முதலாய்ங்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1631ஆம் ஆண்டு அப்போதைய முகலாய பேரரசின் அரசராக இருந்த ஷாஜகான் அவர்கள் தன்னுடைய பிரியத்திற்குரிய மனைவி மும்தாஜ் மஹல் அவர்களினுடைய மறைவை ஒட்டி ஒரு மிகப்பெரிய நினைவிடம் ஒன்றை கட்டத் துவங்குகிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கலை நுணுக்கத்தோடு அந்த நினைவிடமானது உருவாக்கப்படுகிறது. அத்தனை உழைப்பும் அத்தனை மெனக்கெடலும் அதற்கு காரணமாக இருந்ததினாலே உலக அதிசயங்களிலே ஒன்றாக அது இன்றைக்கும் போற்றப்படுகிறது. ஆம், தாஜ்மஹல் என்கிற அந்த மிகச்சிறந்த கட்டிட அதிசயம் கட்ட துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1837ஆம் ஆண்டு சார்லஸ் குடியர் அவர்கள் வல்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற முறைமையின் துணை கொண்டு இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ரப்பர் என்கிற பொருளை, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ரப்பரோடு எதிர்பாராத ஒரு தருணத்திலே சல்பர் என்கிற தனிமத்தை அவர் சேர்க்க வேண்டி வருகிறது. அவை இரண்டும் இணைந்து இப்போது நாம் பயன்படுத்துகின்ற அந்த ரப்பர் என்கிற பொருள் அப்போது உருவாகிறது. இப்படி ஒரு விஷயம் சார்லஸ் குடியர் அவர்களாலே நிகழ்த்தப்பட்டு அந்த ரப்பரானது பெறப்பட்டு அதற்கான காப்புரிமை இந்த தினத்திலே தான் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இதே போல 1950ஆம் ஆண்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை முறை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, முதன் முதலாக 44 வயதான ரூத் டக்கர் என்கிற ஒரு பெண்மணிக்கு டாக்டர் ரிச்சர்ட் லாய்லர் என்கிற ஒரு மருத்துவராலே முதன் முதலாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு தினம் இன்றைய தினம். இன்றைக்கு பலரும் இந்த மருத்துவ முறையினாலே உலகளவிலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு மருத்துவ முறை முதன் முதலாக நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆரம்ப தினமாக இந்த தினம் அமைகிறது. இப்படி பல துவக்கங்கள் இந்த தினத்திலே வெவ்வேறு காலகட்டங்களிலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நல்ல பல ஆரம்பங்கள் அமைகின்ற தினமாக இந்த தினம் விளங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. தன்னுடைய குருநாதரை சந்திக்கக்கூடிய சீடன் ஒருவன், வாழ்க்கையிலே நான் மிகவும் களைத்து போய்விட்டேன், ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையோடும் போராடி கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக அப்படி போராடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எனக்கு களைப்பும் சலிப்பும் சோர்வும் ஏற்பட்டுவிட்டது. நான் ஆற்றலற்றவனாக உணர்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது என்னை நீங்கள்தான் மீட்டெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய குருநாதரிடத்திலே தன் நிலைமையினுடைய சிரமத்தை அவன் எடுத்துரைக்கிறான். அருகில் இருக்கின்ற கடற்கரையோரமாக காலார நடந்து செல்லலாம் வா என்று அவனை அழைத்துச் செல்கிறார் அந்த குருநாதர். சற்று நேரம் வேறு பல விஷயங்களை பேசிக்கொண்டே அந்த மாணவனை ஆசுவாசப்படுத்திய குருநாதரும் கரையை நோக்கி வருகின்ற அலைகளிலே சில பொருட்கள் மிதந்து வந்து கரையேறுவதை அந்த மாணவனுக்கு சுட்டி காட்டுகிறார். அங்கே பல பொருட்கள் கடலுக்கு உள்ளே இருந்து அலைகளின் மூலமாக வந்து கரை சேர்க்கப்படுவதை நீ கவனிக்கிறாயா? ஆமாம் குருவே, கவனிக்கிறேன். அந்த பொருட்கள் எல்லாம் எதனால் கரையை வந்து சேருகின்றன? அலைகள் எந்த திசை நோக்கி வருகின்றனவோ அந்த அலைகளின் திசையை அதுவும் பின்பற்றுகிறது. அலைகளை எதிர்த்து போராடவில்லை. அப்படி ஒருவேளை அவை அலைகளை எதிர்த்து போராடி இருந்தால் அவை நிச்சயமாக சோர்வடை

பலவீனமடைந்திருக்கும். மாறாக அவை அலைகள் எந்த திசையிலே அடித்து செல்லுகின்றனவோ அந்த திசையிலே தானும் பயணித்த காரணத்தினாலே அவை இன்றைக்கு நிம்மதியாக வந்து கரை சேர்ந்து விட்டன. வாழ்க்கையினுடைய போக்கு என்பது மிக வலிமையானது. பல நேரங்களிலே அது நமக்கு உரியதாகவும் இருக்கும், சில நேரங்களிலே அது நமக்கு எதிரானதாகவும் இருக்கும். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்பதற்கு பதிலாக இப்போது எனக்கு நடக்கின்ற விஷயத்தை வைத்து நான் என்ன செய்ய முடியும், எப்படி நான் இதை எனக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும் என்று சிந்திப்பது மட்டும்தான் உன்னை சோர்வடையாமல் பார்த்து கொள்ளும். உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி, அது மட்டும்தான் உனக்கு நன்மையை கண்டடைவதற்கான வல்லமையை கொடுக்கும். மாறாக வாழ்க்கையின் தன்மையோடு நீ போரிட்டுக் கொண்டே இருந்தார், அலைகளினுடைய போக்கை எதிர்த்து போராடக்கூடிய சிறு பொருட்களைப் போல நிச்சயமாக நீ சோர்வடைவாய். ஒரு அவநம்பிக்கை உனக்கு வாழ்க்கையிலே ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்துவிடும். ஆகவே உனக்கு என்ன நடக்கிறதோ அதிலிருந்து என்ன நன்மையை நீ கண்டடைய முடியும், நீ தடை என்று நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட எப்படி மிதித்தேறி உன்னுடைய முன்னேற்றத்திற்கான படியாக அதை நீ பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று பார். அந்த ஆக்கப்பூர்வமான பார்வைதான், அந்த திறமையானது ஒரு முயற்சி தான் உன்னை வெற்றி பெற வைக்கும். ஆகவே அலையலையாய் வந்து அடிக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து சவால்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அதன் போக்கிலே சென்று எப்படி கரையேறுவது என்பதை பற்றி நீ சிந்தி என்று மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை கண்முன்னே காட்டி தன்னுடைய மாணவனுக்கு மிக நல்லதொரு போதனையை வழங்கினார் அந்த குரு. இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்துமே நமக்கான நல்ல பாடங்கள் தான். எப்போது நம்முடைய மனம் நிதானமாக அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுகிறதோ அப்போது அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே மிகச்சிறப்பான நிலைகளை நோக்கி நம்மை நாமே நகர்த்தி கொள்ள முடியும். அப்படி நல்ல முறையிலே நம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

ஒரு வாரம் ஆனா என்ன, இப்ப மட்டும் நாளும் கிழமையும் ஓடுறத நினைச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நாட்கள் ஓட ஓட நம்ம வந்து சம்மருக்குள்ள இன்னும் நம்ம டீப்பா போக ஆரம்பிச்சிருவோம். வெயிலும் வந்து ஜாஸ்தியா வீச ஆரம்பிக்கும். ஆனா நேத்துக்கு வரைக்கும் கூட பார்த்தோம்னா மார்னிங்ஸ் அண்ட் ஈவினிங்ஸ் வந்து இன்னும் பிளசண்டா தான் இருக்கு. நேத்துக்கு ஈவினிங் கூட வந்து நான் வெளியில நடந்து போயிட்டு இருக்கும்போது காத்து வீசிச்சு, அந்த ஹியூமிடிட்டி இல்லை. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு நிம்மதியா இருக்கு. ஏன்னா வெயில கூட நம்ம தாங்கிடலாம், ஹியூமிடிட்டி தான் தாங்க முடியாது. பட் ஹியூமிடிட்டி இல்லை, நேத்துக்கும் இல்லை, இன்னைக்கு காலையிலையும் இல்லை. ஸோ அப்படியே பிளசண்டா போயிட்டு இருக்கு. பட் ஜூன் மிட்டாயும் வந்து ஹியூமிடிட்டி ஃபுல் ஸ்விங்ல வராமல் இருக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த வருஷம் வந்து இந்த வெதர் பேட்டர்னே ஓவராலாக கொஞ்சம் உலக அளவில் வித்தியாசமா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஒரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, இன்னொரு பக்கம் வந்து இங்கே நம்ம யூஏலையும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரீமான ஹீட் வந்து எதிர்பார்க்க போறோம். சம்மர் வந்து லேட்டாக செட் ஆன மாதிரி இருக்கு, என்னெல்லாமோ சொல்றாங்க. பட் எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. நம்ம பாட்டுக்கு போவோம் சரியா. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக டிஷ்யூம்ல இருந்து பூமிக்கு வெளிச்சம் எல்லாம், அண்ட் யாரடி நீ மோகினியிலிருந்து வெண்மேகம் பெண்ணாக. ஸோ டிஷ்யூம் அப்படிங்கும்போது நம்ம விஜய் ஆண்டனி அவர்களோட ரீசெண்ட் கான்சர்ட்ல சிங்கர் சுஜீஷ் இஸ் பேக். அதை பார்த்தோன்னே வந்து ஒரு பயங்கர ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை பழைய கான்சர்ட்டோட ஏதோ வந்து இப்ப இருக்கிற யூனோ விஜய் ஆண்டனி அவருடைய கான்சர்ட் சீன்ஸோடையும் அந்த ஆடியோடையும் மிக்ஸ் பண்ணி போடுறாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் நோ, இட் வாஸ் ரியலி ஹர் அண்ட் அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சச் அன் அமேசிங் டேலண்ட். அவங்க எல்லாம் நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஆகி மாறி ஒரு மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. பட் ஐ ரியலி ஹோப் திஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் ஹர். நல்ல ஒரு பெர்ஃபார்மர் சிங்கர், அவங்க நிறையா பாடட்டும், நிறையா பெர்ஃபார்ம் பண்ணட்டும், அதுதான். அண்ட் தென் வேர்ல்ட் கப்லாம் எப்படி போயிட்டுருக்கு பார்க்குறீங்களா? மெஸ்ஸியின் நாட்டத்தை பார்த்தீர்களா? யாரெல்லாம் வந்து தூக்கம் கெட்டு அப்படியே கஷ்டப்பட்டு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? ஐ ஆல்சோ சா சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சில இங்கே இருக்கிற சில கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு ஃப்ளெக்சிபிளான ஒர்க் டைமிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களாமா இப்போ வந்து வேர்ல்ட் கப் சீசன் அப்படிங்கிறனால. எங்கே இருக்கீங்க நீங்கள்லாம்? கண்ணுக்கு ஒருத்தர் கூட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனவே வில் டாக் அபவுட் இட் லேட்டர். பட் இப்போ நான் சொல்லிட்டேன்ல என்ன ரெண்டு பாட்டுன்னு, அந்த பாட்டு வந்து நீங்கள் கேட்பீங்களா? வழக்கம் போல் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். எங்கேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது சரியா, நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்கள் அனுப்புங்களும் சரி, இல்லைனா எனக்கு நீங்கள் அனுப்புங்க. ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு, KIRTHANA இதுதான் என் ஸ்பெல்லிங். ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு இன்பாக்ஸ் மெசேஜ் தட்டி விடுங்க. இங்கேருந்து கேட்குறீங்க, ஜஸ்ட் உங்களுடைய ஊர் பேர், எங்கேருந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு நீங்கள் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்களோட மெசேஜ்லாம் ஒன்று நான் பார்ப்பேன் தான் சரியா. ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். ஒரு காலத்தை விட முடிச்சு நீ இந்த பாக்கம் மிஸ் பண்ணிட்டீங்களா கவலையே வேண்டாம் இப்போ பேட்ரியாட் மூவியா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் ஜி5 ஜி5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 ADP. தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே ஜி5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
6: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
7: இதே வேலையா போச்சு.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: கேள்விப்பட்டீங்களா? நம்ம ஷார்ஜா துபாய் டிராஃபிக்கை வந்து ஈஸ் பண்ணுறதுக்காக ஷார்ஜாவில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், ஒரு புது டனல் ப்ராஜெக்ட் டு ஈஸ் டிராஃபிக் பிட்வீன் ஷார்ஜா அண்ட் துபாய் அறிவிச்சிருக்காங்க. நியூ அல்தாவோன் ரவுண்ட் டனல் தான் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போது. டிராஃபிக் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணி கன்ஜெஷனை கட் பண்ணுறதுக்காக ஷார்ஜாவில் இந்த ஒரு ப்ராஜெக்டை அறிவிச்சிருக்காங்க. பயங்கர பிஸியான காரிடார்னு பார்த்தோன்னா இந்த அல்தாவோன் ரோடு தான். ஸோ அங்கே வந்து இந்த ஒரு டனல் ப்ராஜெக்ட் அறிவிச்சிருக்காங்க. ஷார்ஜாவினுடைய ரூலர் அவர்கள் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல அவர் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு. டிராபிக் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணி மூவ்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 750 மில்லியன் திரும்ஸ் ஆக இருக்கு. ஸோ அல்தாவோன் ஸ்ட்ரீட்ல இருந்து அல் நஹ்தா பிரிட்ஜ் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அந்த டிராபிக் அது வந்து ஈஸ் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்க்கு போகலாம். குட் மார்னிங் கீர்த்தனா, யோர் வாய்ஸ் மேக்ஸ் எவ்ரி மார்னிங் பெட்டர். விஷிங் யூ அ ஹாப்பி அண்ட் அ ஃபென்டாஸ்டிக் ஷோ அஹெட். ஹாப்பி டே அண்ட் அ ஃபென்டாஸ்டிக் ஷோ அஹெட்னு ஃபயாஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. தேங்க்யூ ஃபயாஸ். குட் மார்னிங் டு குமார் ஃப்ரம் ஜப்பான். மணிகண்டன், குட் மார்னிங், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் சன்னுக்கு ஒரு பாட்டு ட்ரை பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுறேன். சரியா? குமரன் சுப்பிரமணியம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. வி ஆர் இன் நியூசிலாண்ட், தேங்க்ஸ் ஃபார் த நைஸ் சாங் சிஸ்டர் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நியூசிலாண்டில் இப்போ என்ன வெதர், எப்படி இருக்காங்க? நாதன் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. சிவா மணியன் வந்து குட் மார்னிங் கீத்து அக்கா, நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேனே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடடே ஜாலி, எந்த ஊருக்கு போகிறீங்க? யார் ஊருக்கு போனாலும் வந்து எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும், நான் வந்து போகாமல் பட மாட்டேன். ஐ ஃபீல் சோ ஹாப்பி. அடடா பரவாயில்லையே, ஊருக்கு போகிறாங்களே அப்படின்ட்டு. நிவாஸ் பாலமுருகன் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. நெஞ்சமே நெஞ்சமே சாங் ஃப்ரம் மாமன்னன் கேட்டிருக்காரு. எல்லாரும் பாட்டு கேட்குறீங்க, ப்ளே பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு மனசு தொட்டு மட்டும் ஒன்று மட்டும் தான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா மீதி பாட்டெல்லாம் இங்கே உட்காந்து ஒருத்தர் வந்து பொறுமையாக எடுத்து வைப்பாரா? ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஐல் டெஃபினெட்லி ட்ரை டு ப்ளே. சரியா? குட் மார்னிங் அனுப்பியிருக்கிறது சங்கர் கலியபெருமாள், ரவிசங்கர் குட் மார்னிங், மோகன்ராஜ் குட் மார்னிங், பேபி மூர்த்தி குட் மார்னிங் டு யூ டூ, ரியோ நாகராஜ் ஹாய் அக்கா குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு, பாலகிருஷ்ணா குட் மார்னிங் உங்களுக்கும், தனுவேல் முருகேசன் குட் மார்னிங், அல்தா பராக் குட் மார்னிங், அதுக்கப்புறம் பராக் சியா ஹாய் குட் மார்னிங் உங்களுக்கும் குட் மார்னிங், அதுக்கப்புறம் வேர் யார் அயான் தினேஷ் குட் மார்னிங், ஜேசோ தயானந்தன் உங்களுக்கும் குட் மார்னிங். அவர் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் ஃப்ரம் லண்டன், டைம் இஸ் 4:11 இந்த மார்னிங். ஆஹா, அவ்வளோ வேலையாக எழுந்திரிச்சிட்டிங்களா நீங்கள்? ஓகே. அன்வர் ஒஃபீஷியல், வார இறுதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் கூட்டத்தில் ஒருத்தன் நான் அன்வர் அப்படின்னு. ஏய், வாங்க வாங்க வாங்க, அப்படி சொல்லுங்கள். மாலு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங் கீர்த்தனா அப்படின்ட்டு. குட் மார்னிங் டு யூ டூ மாலு. முகமது ஃபர்ஹான் குட் மார்னிங், நான் அலேன்ல இருந்து அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அலேன்ல எப்படி இருக்கு, வெயில் பொழக்குதா? ஏன்னா நமக்கு பொதுவாக இங்கே இருக்கிறத விட ஒரு கப்புள் ஆஃப் டிகிரிஸ் ஜாஸ்தியாகவும் சம்மரில் கம்மியாகவும் வின்டரில் இருக்கும் அலேனில். சிந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, குட் மார்னிங். சுதா ரகு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ரகு ஃப்ரம் சிங்கப்பூர் குட் மார்னிங் அப்படின்ட்டு. குட் மார்னிங், குட் மார்னிங். மைதீன் பாபா குட் மார்னிங், தனுவேல் குட் மார்னிங், அனைவருக்கும் குட் மார்னிங். MRTHUFAIL அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எனவே எல்லாருக்கும் குட் மார்னிங். என் 90s நாட் அவரில் ஊஹூ, 90s கிட்ஸோட ஃபேவரேட் பாட்டு. ஆனுவல் டேயில் எத்தனை பேர் இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடியிருக்கீங்க? உயிரிலிருந்து தையா தையா, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து பணக்காரன் படத்துல இருந்து எத்தனை பேர் வந்து எத்தனை பேர்த்தோட கல்யாணத்துக்கு இந்த பாட்டை பாடியிருக்கீங்க, ஆர் அவங்க ஆனிவர்சரிக்கு வந்து இந்த பாட்டை வச்சு வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் லைக் தி ஓஜி கல்யாணம் பாட்டு. எல்லாம் இப்போ தான் வந்து நிறைய பாட்டெலாம் வந்திருக்கு, பட் அப்போல்லாம் வந்து கல்யாணம்னாலே கல்யாணத்தில் இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பாடுவாங்களே, கண்டிப்பாக இந்த பாட்டை பாடிடுவாங்க. ஸோ அப்படி ரெண்டு நொஸ்டாலஜிக்கான பாட்டு உயிரே அண்ட் பணக்காரன் படங்கள்லேருந்து கேட்கலாமா? இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
2: நைன்டி ஒன்னு போடு.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC Supply.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: செழித்தையும் தமிழி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஜெட்டோர் UAE. ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வேட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9.6 AD EMI ல உங்க பிராண்ட் நியூ SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: எஸ், 311 டிராஃபிக் ஏகமா இருக்கு. 311 எஸ்பெஷலி வந்து இந்த கிசேஸ் சிமெட்ரி தாண்டதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3 நினைக்கிறேன், ஆன் த வே துபாய் வரும்போது ஆங்காங்கே ஓரிரு கிராஷ்கள் காரணமாக வந்து அங்கே டிராஃபிக் கண்டிஷன் ஜாஸ்தியா இருக்கு. E11 வந்து ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. இங்கே நம்ம அல்கியாதா மெட்ரோ தாண்டதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் ஆயிருக்கிறது தெரியுது. அதை தவிர்த்து வேற இங்கே நம்ம ஊத்மேதா ரோட் ஆயுது, துபாய் அலைன் ரோட் ஆயுது. ஓ, இங்கேயும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அங்கே அந்த ஜபீல் ஸ்டேடியமுக்கு எதிர்க்க பார்த்தோன்னா 2 கிராஷஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் இது வந்து டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய, ஐ மீன் டுவர்ட்ஸ் அலைன் போகிற டைரெக்ஷனா, யா ஐ திங்க் டுவர்ட்ஸ் அலைன் போகிற டைரெக்ஷனில் 2-3 கிராஷஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி அந்த வாசல் கிளப் ஜபீல் ஸ்டேடியமுக்கு ஆப்போசிட்டில். அதனால அங்கேயும் வந்து நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் நம்ம ராசல்கோர் ரோட்லேயும் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய டிராஃபிக் இருக்குது. ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்டில் டிராஃபிக் அண்ட் தென் கிராஷ் அல்கேல டிராஃபிக் OMG முக்கியமான ரோட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிராஃபிக் பார்க்க முடியுது. அகேன்

0: 311 ஆஃப் யூனோ இந்த ஜேவிடி ஜேவிசி ஸ்போர்ட்ஸ் சிட்டி சைடு அங்கேயும் வந்து மல்டிபிள் கிராஷஸ் இருக்கு ஆன் த வேல. ஸோ இந்த ரூட்ல எல்லாம் இப்போ நீங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா தாராளமான டிலேஸ் எதிர்பார்க்கலாம்.
1: Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே 7:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பர்த்டே விஷ் ஒன்று வந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா மோகன்ராஜ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இன்று என் மகன் லிதுரன் பிறந்தநாள் கொண்டாடுகிறார், ஒரு வாழ்த்துகள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. லிதுரன், விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அழகா இருக்கு இவரோட பேர் வந்து கேட்கறதுக்கு, லிதுரன். எனிவே, மனசுடமேட்டுக்கான டைமும் ஆகிவிட்டது. யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கால் பண்ணி கேட்கலாம் 800-8940-க்கு. ஹாய், குட் மார்னிங்.
2: மார்னிங் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். ரியாஸ் பேசுறேன், ஷார்ஜால இருந்து.
0: ரியாஸ் ஃப்ரம் ஷார்ஜா, என்ன பண்றீங்க ரியாஸ்?
2: வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் மேடம்,
0: டிராஃபிக்ல. ஓகே, துபாய் நோக்கி வந்துருக்கீங்களா?
2: இல்ல மேடம், நான் இங்க ஸ்கூல் டியூட்டி தான், லோக்கல் தான்.
0: லோக்கல் ஸ்கூல் டியூட்டி. ஓகே ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு டியூட்டி? பொக்கிஷம்ல இருந்து பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாட்டு நான் பிளே பண்ணுவேன். பட் ஒரே ஒரு பிரேக் அப்புறமா, சரியா? பிரேக் அப்புறமா ரியாஸ் கேட்ட பாட்டு பொக்கிஷம் படத்துல இருந்து வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேசுவோம். ஸ்டே டியூன்ட். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: मुझे कैसे मिला है तुम्हें Rolex? Rolex
4: sir, just sir. இது விட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4
5: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
6: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோ.
5: வாங்குங்க.
7: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: G7 மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அமீரக ஜனாதிபதி மேதகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்தார். கனேடிய பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்த அமீரக ஜனாதிபதி இரு நாடுகளின் வளர்ச்சி இலக்குகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் பொருளாதாரம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இன்று விவாதித்தனர். பிரான்சின் எவியான் லெஸ்பெயின் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. பிரதமர் மார்க் கார்னியும் பரஸ்பர நலன் சார்ந்த பல பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் ஆய்வு செய்தனர். G7 உச்சி மாநாட்டின் நிகழ்ச்சி நிரலில் உள்ள விவகாரங்கள் குறித்தும், உலக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளிப்பதற்கும், பொதுவான சவால்களை எதிர்கொள்வதற்கும், சர்வதேச உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இருதரப்பினரும் விவாதித்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனை சந்தித்த அமீரக ஜனாதிபதி மத்திய கிழக்கின் முன்னேற்றங்கள் மற்றும் பரஸ்பர விருப்பத்தின் கீழுள்ள விடயங்கள் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரானுக்கிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுவதற்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில், அந்த ஒப்பந்தத்தில் துல்லியமாக என்னென்ன அடங்கியுள்ளன என்பதை அறிய உலகம் காத்திருக்கின்றது. G7 உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமையன்று பகிரங்கப்படுத்தப்படும் என்று கூறினார். வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில், லெபனானில் நிலைமை தொடர்ந்தும் நிலையற்றதாகவே உள்ளது. தொடர் தாக்குதல்களுக்கு இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் கூறியுள்ளது. இதனிடையே அமெரிக்க கடற்படையினால் முற்றுகையிடப்பட்ட வளைகுடா பகுதிகளில் இருந்து ஈரானிய எண்ணெய் கப்பல்கள் வெளியேறியுள்ளதாக டேங்கர் டிராக்கர்ஸ் இணையதளம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களில் ஈரானின் முதல் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இதுவாகும்.
2: தமிழக செய்திகள்.
3: விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்து தன்னுடைய நாடகத்துக்கான விடை கொடுத்திருக்கின்றார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது வளர்த்த கடா மார்பில் பாய்வது போல ஒரு வேதனையை தலைமைக்கு ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். MLA பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்தும் விலகினார். இந்நிலையில் அவர் எதிர்வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக MLA சி விஜயபாஸ்கர் தனது MLA பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவிக்கா 108 இடங்களில் வென்ற நிலையில் கடந்த 10ஆம் தேதி விஜய் முதல்வராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக MLA CB சண்முகம் தலைமையில் 25 MLAக்கள் தாவிக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி தாவிக்கா அரசுக்கு ஆதரவளித்த CB சண்முகம் தரப்பு MLAக்களை கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பழனிசாமி தரப்பில் பேரவைத் தலைவரிடம் கடிதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து CB சண்முகம் தரப்பு அதிமுக MLAக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேர் தங்கள் MLA பதவியை ராஜினாமா செய்து தாவிக்காவில் இணைந்தனர். சி விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செய்த நிலையில் மொத்தமாக 6 தொகுதிகள் காலியாகியுள்ளன. பிரான்சின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி நேற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதன்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்தித்து அவர் பேசினாா். டொனால்ட் டிரம்புடன் 5 நிமிடங்கள் அவர் உரையாடினார். கடந்த 2025 பிப்ரவரியில் அமெரிக்காவுக்கு சென்ற மோடி அதிபர் டிரம்பை சந்தித்து பேசியிருந்தார். அதன் பிறகு அமெரிக்க அரசின் கூடுதல் வரி விதிப்பால் இருநாடுகளுக்கும் இடையிலான உறவில் லேசான விரிசல் ஏற்பட்டது. இந்த சூழலில் சுமார் 16 மாதங்களுக்கு பிறகு அதிபர் டிரம்பை அவர் நேற்று மீண்டும் சந்தித்து பேசினார். மாநாட்டின் இறுதி நாளான இன்று பிரிட்டன், கனடா, இத்தாலி பிரதமர்கள், ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதி மற்றும் உலக தலைவர்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியாக பேசவுள்ளார். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் பிரதமர் நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் வரி விதிப்பு விவகாரம் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கும் வகையில் 2026-2030 காலத்திற்கான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கிணங்க இலங்கையின் ஏற்றுமதி போட்டி திறனை மேம்படுத்தவும் 2030 36 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாய் இலக்கையை அடையவும் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் 2026-2030 என்பது நாட்டின் ஏற்றுமதி துறையை வலுப்படுத்துதல் மற்றும் நிலையான ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை அடைதல் ஆகிய நோக்கங்களுடன் 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை வழிகாட்டுதலுக்கு இணங்க வகுக்கப்பட்ட ஒரு முக்கிய தேசிய திட்டமாகும். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரை அர்ஜென்டினா அணி வெற்றியுடன் தொடங்கியது. குரூப் ஜி லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி அல்ஜீரியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இந்த போட்டியில் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் அணித்தலைவர் லியோனல் மெஸ்ஸி ஹெட்ரிக் கோல் அடித்து சாதனை படைத்துள்ளார். குரூப் ஐ பிரிவில் இன்று நடைபெற்ற மற்றும் ஒரு விறுவிறுப்பான லீக் போட்டியில் ஈராக்கை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நோர்வே அபார வெற்றி பெற்றது. இந்த தொடரில் ஆஸ்திரியா மற்றும் ஜோர்டான் அணிகளுக்கிடையிலான போட்டி தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இதேவேளை குழு கேயில் போர்த்துகல் மற்றும் கோங்கோ குடியரசு ஆகியன இன்று பல பரீட்சை நடத்தவுள்ளன. குழு எல்லில் இங்கிலாந்து மற்றும் குரோயேஷியா அணிகள் இன்று மோதுகின்றன.
5: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
3: உலக சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை இன்று $80 என்ற எல்லைக்கு கீழ் குறைந்துள்ளது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $75.49 வரை சரிந்தது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $78.54 ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை விற்பனை செய்யப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் வெடித்த ஆரம்ப காலகட்டத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $68 முதல் $70 வரையிலான வரம்பில் காணப்பட்டது. போர் வலுப்பெற்றிருந்த நிலையில் $100 மேல் எண்ணெய் விலை உயர்ந்திருந்தது.
5: விரிவான செய்திகள்
6: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: Weather update
6: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். கரையோர பகுதிகளில் 36-41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 39-44 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 30-36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இன்று வெப்பநிலை உயர்வடையும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
7: நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, நீங்க பாட்டு கேப்பீங்க கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்.
8: Star of the month. Singer SP.

0: எங்கும் மெஸ்ஸி, எதிலும் மெஸ்ஸி அப்படிங்கிற மாதிரி மெஸ்ஸிக்கான வாழ்த்து மழைகள் வந்து அப்படியே குவிஞ்சிட்டு இருக்கு. மெஸ்ஸியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா, சும்மாவா சொன்னாங்க த கோட் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து இனித்து இந்த மேட்ச்க்கு அப்புறமா வந்து பாடி இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி எல்லாரும் அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்காங்க. இல்லை ஃபுட்பாலே தெரியாத, ஃபுட்பாலே பார்க்காத நான் கூட வந்து சந்தோஷமா அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்து லைக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புது ஹிஸ்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. ஹேட்ரிக் அகேன்ஸ்ட் அல்ஜீரியா அவர் எடுத்திருக்காரு. பிகம்ஸ் த வேர்ல்ட் கப்ஸ் ஆல் டைம் டாப் ஸ்கோரர் இல்லையா. ஸோ இத்தனை வயசுல, ஒரு 38 வயசுல வந்து இவ்வளவு சாதனைகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. நிஜமாவே அவர் தான் வந்து கோட் இல்லை. ஸோ தொடர்ந்து 6 வேர்ல்ட் கப்ஸ்ல அவர் விளையாடியிருக்காரு. அண்ட் அவங்களுடைய அர்ஜென்டினாவோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டார்ட் டு தி சீசன். ஸோ இந்த வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து 16 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அப்படின்னா நம்ம மெஸ்ஸி அவர்கள் தான். ஸோ ஹேட்ரிக் வெற்றிக்கு அப்புறமா ஃபீடு ஃபுல்லாக மெஸ்ஸியாக தான் இருக்கு. எனிவே கொண்டாடட்டும் கொண்டாடட்டும். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெர்சல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தன உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கம் விலை வந்து சவரனுக்கு 240 ரூபாய் குறைஞ்சிருக்காமே நம்ம ஊர்ல. அதோட வந்து இங்க தங்கத்தினுடைய விலை என்னவாக இருக்கு அப்படிங்கறதையும் சைட்ல பாத்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: All right, inge vandu 24 carat thangathinudaiya vilayila periya maatcham illa la. Neethik irundha adhe range la da irukku. 24 carat gold 1 gram irukku paathona 522 dirhams 25 fils. 22 carat thangam 1 gram irukku 483 dirhams 50 fils.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate.
1: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Refer and earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay. பேக் டு பேக் 2 பாட்டில் உங்களுக்கு வந்து கோவப்படத்துலேருந்து அமளித்து முலி, அதுக்கப்புறம் எங்கேயும் காதல் படத்துலேருந்து லாலிட்டா, இந்த 2 பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நம்ம யூஏயில் வந்து பேக் டு பேக் கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே வந்து மறந்துடும் போல இருக்குது. அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு ரெக்கார்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட்.
1: Back to back.
2: அடுத்து 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய்.
9: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுல நம்ம யூஏக்கு நிகர் வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள். அதில் வந்து அபுதாபியில் ஒரு டவர், அதாவது எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா அலேன் டவரில் ஒரு ட்ராக் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரன்னிங் ட்ராக், அதுவும் சும்மாலாம் கிடையாது, வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ரன்னிங் ட்ராக் ஒன்று பில்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆர் டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு கேட்டகரியில் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டவர். ஸோ அலேன் டவரில் இந்த ட்ராக்கை பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஹைட் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் நம்ம பார்த்தோம்னா 179.7 மீட்டர்ஸ் ஆக இருக்கு. ஸோ அபுதாபி பேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனி தான் இந்த ரெக்கார்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அலேன் டவரில் ஒரு ரன்னிங் ட்ராக் பாடி எப்படிலாம் இப்படி யோசிக்கிறாங்க பாருங்களேன். ஸோ அதோடைய பிக்சர்ஸும் வந்து பார்க்க முடியுது, 179.7 மீட்டர்ஸ் அபவ் கிரவுண்ட் லெவல். இதில் வந்து என்னன்னா, பொதுவாக ரன் பண்ணும்பொழுது யூஸ்வலி நம்ம வெளியில் இருக்கிற ட்ராக்ஸ்லாம் பார்ப்போம், மற்ற சக ரன்னர்ஸ் எல்லாம் பார்ப்போம், நம்ம ஐ லெவலில் நடக்கிற விஷயங்கள் தான் பார்ப்போம். ஆனால் இது வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி கிடைக்கும் பாருங்களேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 மீட்டர் அபவ் கிரவுண்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூனோ எப்படி இருக்கும்ட்டு இல்லை, அபுதாபியினுடைய ஸ்கை லைனை பார்த்துக்கிட்டே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால. இன்ஃபேக்ட் இதை பில்ட் பண்ண கம்பெனி இருக்காங்களே, அவங்க சொன்னது என்னன்னா, வெல்னஸ் அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் அண்ட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டை வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்னும் எப்படி பெட்டராக இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் இந்த ஐடியா எங்களுக்கு வந்தது. ஸோ அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கம்பெனிக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்குறது ஒன்றும் புதுசு கிடையாது, இது வந்து அவங்களோட தேர்ட் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாமே. இதுக்கு முன்னாடி வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் அவுட்டோர் இன்ஃபினிட்டி பூல் அண்ட் ஹையஸ்ட் ஆக்கியபயபிள் ஸ்கை பிரிட்ஜ் ஃப்ளோரும் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, அட்ரஸ் பீச் ரிசார்ட் துபாயில். ஹவு அமேசிங் இஸ் தட்?
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தை என்ன தெரியுமா?
2: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷங்க.
2: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Slim, energized by 89.4 Tamil FM.
4: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

0: டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
1: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0586815179. பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள். 800-58.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க.
7: Masala Cafe brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
8: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். நீங்களும் அடுத்த வெற்றியாளர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joya Lucas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 8:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். லெட் மீ ரிமைண்ட் யூ, இன்னைக்கு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு புதன்கிழமை. ஆனா இந்த புதன்கிழமை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகுது, எஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல த UAE லாட்டரியினுடைய கிராண்ட் லக்கி டிரா நடக்கும் ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள். ஸோ அதுல வந்து நீங்க கலந்துகிட்டு அட்டகாசமான பிரைஸ் மணி எல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது தி UAE lottery.ae வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸ் வாங்கணும், அவ்வளவுதான். இப்போ ரீசெண்டா கூட இந்த 30 million திரம்ஸ் வின் பண்ணிருக்கிற தயப் அவர் இன்னும் நம்ம சோஷியல் மீடியா வீட விட்டு போகல இல்லையா. அவர் மாதிரியே நீங்களும் வந்து பெருசா வின் பண்ணி உங்க வாழ்க்கையை மாத்தணுங்கிற ஒரு கனவோட ஆசையோட இருக்கீங்கன்னா உடனே தி UAE lottery.ae வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி உங்களுடைய டிக்கெட்ஸ் வாங்குங்க. ஓகே, அண்ட் தென் ஜஸ்ட் கீப் வெயிட்டிங் அண்ட் ஹோப்போட இருங்க, பாசிட்டிவா. ஓகே, திஸ் இஸ் brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only, terms and conditions apply. Up next ungalkaga nalla oru paattu Mounaragam padathil irundhu na play panna poren, and after that 9 manikku mela namakkoda oru inspiring ana oru personality join panni nariya vishayangal la vandu pesa poraru. When I say inspiring, he really is inspiring. Okay, yaar enna edhu abingaradhalam therinjikkaradhukku wait panunga.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எரிபொருள் விலை உயர்வால் சென்னையில் இருந்து இயக்கப்படும் விமானங்களை ஏர் இண்டியா உட்பட சில விமான சேவைகள் குறைத்துள்ளன. சென்னையில் இருந்து அந்தமான், ஹைதராபாத், திருச்சி, கோவை செல்லும் ஏர் இண்டியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சிங்கப்பூர், துபாய், இலங்கை, ஷார்ஜா செல்லும் ஏர் இண்டியா விமானங்களும் ரத்து
1: செய்யப்பட்டுள்ளன.
2: கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் மகள் வீணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சிஎம் ஆர் எல் எக்ஸோலாஜிக் விவகாரத்தில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை போலீசாரினால் வழங்கப்படும் சேவைகள் குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள், முறைப்பாடுகள், பாராட்டுக்கள் மற்றும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக புதிய QR குறியீட்டு முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களின் சேவைகள் குறித்தும் பொதுமக்கள் தமது கருத்துக்களை நேரடியாக வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா போலீஸ் கம்யூனிட்டி ஃபீட்பேக் போர்ட்டல் என்ற பெயரில் இணையவழி டிஜிட்டல் தளத்தை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் போதைப்பொருள் தடுப்பு முகமை நாட்டில் போதைப் பொருட்களை விநியோகிக்கும் ஒரு குற்றச்சதியை முறியடித்துள்ளது. ராசல் கைமா காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு போதைப் பொருட்கள் மற்றும் போதை மருந்துகள் விநியோகிக்கப்படுவதற்கு முன்பே பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஓர் இடைக்கால ஒப்பந்தத்தை எட்டியதை தொடர்ந்து பஹ்ரைன், இஸ்ரேல், குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கான தனது பயண ஆலோசனையை ஆஸ்திரேலியா தளர்த்தியுள்ளது. பயணம் செய்ய வேண்டாம் என்பதில் இருந்து பயணம் செய்வதற்கான உங்கள் தேவையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்ற நிலைக்கு இந்த ஆலோசனை மாற்றப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் தெரிவித்தார். இருப்பினும் வளைகுடா நாடுகளுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை ஆஸ்திரேலியர்கள் தொடர்ந்தும் ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை ஏ அணியின் வீரர் விஷன் ஹலமகி மற்றும் இந்திய ஏ அணியின் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட காரசாரமான வாக்குவாதத்தை தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த திங்களன்று தம்புளையில் நடைபெற்ற முத்தரப்பு தொடர் போட்டியின் போது இடம்பெற்ற வாக்குவாதம் தொடர்பில் விசாரித்த போட்டியின் நடுவர் ஹலம்பகி மற்றும் சூரியவன்ஷி இருவருக்கும் போட்டி ஊதியத்தில் 50% அபராதம் விதிக்க பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடுவரின் அறிக்கை இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் அதிகாரிகளுக்கு பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தொடர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கீழ் நடத்தப்படாததால் இந்த நடவடிக்கைகள் குறித்த இறுதி முடிவு அந்தந்த வாரிய பிரதிநிதிகள் மற்றும் தொடர் அதிகாரிகளிடமே உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
1: தங்கத்தினுடைய விலை லேசாக உயர்ந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 522 திரும்ஸ், 25 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு. 483 திரும்ஸ், 50 ஃபில்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
0: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referend earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
2: UAE update
0: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இப்போ சம்மர் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, அண்ட் இந்த சம்மருக்கு ஒரு கூலான ஒரு இடத்துக்கு நீங்க எஸ்கேப் ஆகி போகணும் அப்படின்னா சலாலாக்கு நீங்க போகலாம். ஸோ சலாலா வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி யுஏஇ. டிரைவ் பண்ணால் அஃப்கோர்ஸ் ஒரு 12-14 மணி நேரம் ஆகும்னாலும் இப்போ புதுசா ஒரு ஃபிளைட் ரூட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒமான் ஏர். துபாய் சலாலா டைரக்ட் ஃபிளைட்ஸ் இப்போ இந்த காரிஃப் சீசனுக்காக, இந்த ரெய்னி சீசனுக்காக லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி ஒரு ஒரு வாரமும் நம்ம பார்த்தோம்னா இந்த புது ரூட் வந்து 3 நாட்களுக்கு செயல்படும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்ட்லி இது எப்பிலிருந்து ஆரம்பிக்க போதுன்னு பார்த்தோம்னா ஜூலை 3ஆம் தேதி, ரைட் இன் டைம் ஃபார் தி காரிஃப் சீசன்.
2: UAE update
0: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: குட் மார்னிங், மெடிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகள்லாம் வந்து நம்மளுடைய அம்மா என்ஷூர் பண்ணிப்பாங்க தவறாம நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோமா இல்லையா அப்படிங்கறது. நம்ம அம்மாக்கு இருக்கிற அதே அக்கறையோடையும் அன்போடையும் வந்து இந்த உலகம் முழுக்க ஹெல்தியான அட் த சேம் டைம் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் சாப்பிடணும் அப்படிங்கிற தாட்டோட இந்த வண்டர்ஃபுல்லான பிராண்டை இவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பிரேக்ஃபாஸ்டுக்காக ஆரம்பிச்ச இந்த ஒரு பிராண்ட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டா ஆரம்பிச்சது இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருடைய கிச்சன்ஸ்லயும் வந்து நிச்சயமா இடம்பெறக்கூடிய ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஆக மாறி இருக்கு. எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் முஸ்தபா பிசி அவர்கள், தி கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஐடி ஃப்ரெஷ். எப்படி இருக்கீங்க சார்?
1: ஆல் டூயிங் வெல், தேங்க் யூ.
0: சோ ஹாப்பி டு see you and you're such an inspiration. ஒவ்வொரு முறை உங்களை வந்து பாக்கும்போது ஏதாவது ஒன்னு புதுசா நாங்க கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் ரைட் ஃப்ரம் யுவர் ஹம்பிள் பிகினிங்ஸ்ல இருந்து இப்போ இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் இந்தியா, நீங்க இந்தியாவில் ஆரம்பிச்சு இப்போ யூகே, நம்ம யூஏஇ அண்ட் யூஎஸ்லாம் கூட நீங்க வந்து கால் பதிச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் இன் டு அவர் லைவ்ஸ். நீங்க வந்து எங்க வாழ்க்கையை ரொம்ப ஈஸி ஆக்கிருக்கீங்க, எஸ்பெஷலி வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து வி ஆர் மேக்கிங் ஷோர் தட் வி ஆர் நாட் காம்ப்ரமைசிங் ஆன் அ நியூட்ரிஷன் அஸ் வெல். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஐடி ஃப்ரெஷ்ங்கிற இந்த ஒரு பிராண்ட், லைக் ஐ சேட், நீங்க ஒரு பிராண்டா ஆரம்பிச்சீங்க, பட் இப்போ எங்க எல்லாரோட வீடுகளிலும் வந்து தவிர்க்க முடியாத ஒன்னாக இருக்கு இல்லையா? ஸோ இப்படி வர்றதுக்கான காரணம் வந்து ஐ திங்க் இட் இஸ் consistency that you've been maintaining all these years and it's not an easy thing. So first aarambikino appdi nenikiradhu vandu ipo oru oru startup aga neenga aarambichinga illaya, so appeyil irundhu ippa varaikkum sila vishayangal maari irukum aanalum ஒரு சில விஷயங்கள் வந்து மாறாம இருக்கும். ரைட் ஃப்ரம் தி பிகினிங், அன்னைக்கு டே ஒன் வந்து ஐ ஹேட் திஸ் தாட் இன் மீ, அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து ஐ எம் மேக்கிங் ஷோர் தட் ஐ எம் மெயின்டைனிங் இட் அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்கள் என்னவாக இருக்கும் சார்?
1: தேங்க்யூ அகெயின் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. I'll mix Malayalam and Tamil because my Tamil is bad.
0: Sure, no problem.
1: So from the day one, we started ID. Myself and my cousins started the journey.
0: Right.
1: We had three important principles that we followed.
0: Okay.
1: And that has been the principle from day one. Mm-hmm. The principle even today.
0: Okay.
1: And it'll be those principles. We will continue living those principles in future as well.
0: Okay.
1: One. Mm-hmm. Our kitchen or factory should be as safe as my mother's kitchen.
0: Wow.
1: Meaning, you will not be able to identify any ingredient in a factory.
0: Okay.
1: That my mother don't keep in the kitchen. My mother don't keep, you know, chemicals, preservatives, artificial flavors in our kitchen.
0: Okay.
1: So we don't keep.
0: Okay.
1: We don't use any. All our products are 100% natural. No chemicals, no preservatives, nothing artificial in it. Second, we are dealing with highly perishable fresh food.
0: Right.
1: With very short shelf life. Extremely important to maintain hygiene conditions. Our factory is as hygienic as an operation theatre.
0: Wow. Okay.
1: Right. Before I send the product to the market, I test the products with my kids and my parents.
0: Wow.
1: I don't sell a product which I don't feel comfortable giving to my parents or kids.
0: Amazing.
1: So, I am living that life for the last few years. I enjoy what I do.
0: Amazing, amazing. And I think that is why, sir, எத்தனையோ பிராண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தாலும் ஐடி ஸ்டில் ரிமைன்ஸ் ஆர் ஃபேவரட் இல்லையா? ஃபேவரட் பிராண்டுன்னு சொல்றதை விட எங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். பிகாஸ் ஐடி இல்லாமல் எங்களுடைய கிச்சன்ஸ் வந்து ரன் ஆகிறதே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இப்போ நீங்க வந்து தோ யூ ஸ்டார்டட் இன் இந்தியா, இப்போ நீங்க மற்ற இடங்களுக்கும் கால் பதிச்சிருக்கீங்க. எஸ்பெஷலி இங்க நம்ம யூஏல வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸ் வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேக்டரி ஹியர் அண்ட் உங்களுடைய டீம் பிஹைண்ட் தட்.
1: So we are a team of around 2,800 people.
0: Amazing.
1: Spread across 10 countries.
0: Okay.
1: In around 100 cities. We are present in almost all GCC countries.
0: Mm-hmm.
1: Except Bahrain. Mm-hmm. All other countries we are present today. On top of it, we are there in US, UK, some part of Singapore, right? Plus India, of course.
0: Mm-hmm.
1: In around 100 cities.
0: Okay.
1: One of the most challenging thing for a fresh food is to ensure that you have local factories.
0: Right.
1: So I cannot be producing these products in India and bringing it here or taking it to some other parts of the world, right? So you need to have a local manufacturing facility. So the first thing that we did is before we started our operation in UAE, we set up a very small kitchen in Ajman.
0: Okay.
1: That's where the journey started.
0: Mm-hmm.
1: And when the business expanded, we have now set up a large factory in Ajman, and that's where the production happens. And across GCC, overnight, the products gets transported from GCC factory, sorry, Ajman factory to different GCC countries.
0: Mm-hmm.
1: That is in UAE, Oman,
0: mm-hmm.
1: and Saudi.
0: Okay.
1: Right? Gets served from the UAE Ajman factory. We have a separate small factory in Qatar. We just started.
0: Mm-hmm.
1: We are yet to start our fresh food in Kuwait and Bahrain.
0: Mm-mm-mm. Amazing, amazing. So, ninga solradha vechi paakumbodhu, inga Ajman is your main factory, and inga irundhu ninga porutkal ellam kodukkureenga. So, oru naalikku vandu sumar ninga velila anuppakoodiya products odiya volume engalukku just kekkra makkalukku sollena. We are excited to know that.
1: Yeah, we started with. Let me give you the early journey.
0: Okay.
1: We started making 100 kg of batter
0: mm-hmm.
1: a day.
0: Mm-hmm.
1: And you know, we used to send that to the market.
0: Mm.
1: Nandi used to come back unsold.
0: Okay.
1: Right. It took us around 9 months to sell 100 packets of batter, 100 kg of batter. That's the initial days.
0: Mm-hmm.
1: Today, we feed world's best food, idlis and dosas, to more than 3 million Indians across the world every
0: wow.
1: single day.
0: Wow, amazing.
1: 3 million is 30 lakh people is what we feed every single day.
0: Amazing, amazing. And on one of your interviews, பார்க்கும்போது நீங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. உங்க வீட்டில் உங்க அம்மா தயாரிக்கிற மாதிரி இட்லி தோசை இல்லைங்களா, அது ஒருத்தர் வீட்டில் வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே. அவர் பக்கத்து வீட்டில் வந்து மேபி உங்க அம்மா கிட்ட இருந்து ரெசிபி கேட்டுட்டு அவங்க எல்லாம் கத்துக்கலாம். ஆனா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாருடைய கிச்சன்ஸ்லயுமே வந்து அதே டேஸ்ட்ல இட்லி அண்ட் தோசை கொண்டு வர வைக்கிறதுங்கிறது இட்ஸ் சச் எ ஹியூஜ் சேலஞ்ச் இல்லைங்களா. ஸோ ஹவ் ஆர் யூ மேக்கிங் இட் ஹேப்பன்?
1: ஸோ தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், யூ நோ, வி okay, if you look at any product for the matter, there are two parts: what goes into the food in the making of the food, and what is the process followed.
0: Okay,
1: right, which is input, process gives you output.
0: Yeah.
1: Right, so we standardize the inputs that goes into the product by doing all the scientific tests before the raw material is approved. So only approved raw material goes into the making of the food. Then we have automated most of the process of making it, which is consistent.
0: Okay.
1: So that gets you the right output. In fact, I challenge my mother these days that my batter is better than her batter.
0: Really? And is that true, sir?
1: It is true.
0: It is true? Okay. So, appa amma vandu ippo ungaloda ID products veetla
1: but I think I haven't completed one more part of it.
0: Sure, sure, sure, please.
1: See, even though I give batter, a homemaker picks up a pack of batter, customize the product to her taste, right? You might want to eat a more fermented idli,
0: right?
1: My wife want to eat maybe, you know, not so fermented idli,
0: right?
1: That's up to you to decide, right? So my wife picks up an idli batter pack, adds tomato and onion, makes uttapam out of it.
0: Okay.
1: You might want to keep overnight for overnight fermentation and eat a fluffy, soft, well fermented idli.
0: Yes.
1: So we don't replace the role of a customer.
0: Mm-mm.
1: We help our customers to do their job better.
0: Wonderful.
1: Meaning we give them the base, they customize to their taste.
0: Amazing. Yeah.
1: So I don't sell idli. If I sell idli, you won't buy it. Right? You're okay to buy an idli batter. Customized to your taste,
0: right?
1: Add your love.
0: True.
1: Right? Because when you cook this idli at home, the aroma that you get out of it, the love that makes you know gets created in the home, is what we sell along with the product.
0: Absolutely. Hashtag made with love.
1: Yes.
0: Idiodia hashtag is that. And ninga solumbodhu sir, one thing what we have noticed is that aarambathil irundhu ippo varaikkum vandhu you've been very open and transparent. And I also saw like one of your recent campaigns that spoke about transparency. And adhula vandhu or interesting ana vishayam na paathadhu enna na ninga kuzhandhaigala vandhu involve pannirundheenga adhula. So why that thought behind including children in that campaign?
1: So every year we conduct a transparency campaign. Some of those campaigns had huge reach. Our first campaign had around 242 million reach. Our last campaign, which we did last year, had around 110 million reach. And these are like unpaid reach I'm talking about, right? So that's the benefit I'm talking about.
0: Yes.
1: For any food brand, transparency is important. True. Not just for food brand, for any business, transparency is important, right? And when it comes to food, that too, your loved idli and dosas, right? You wanted to know how it is made.
0: Yeah.
1: And that's why we decided to open up a factory. Our first campaign was to open up the factory, live stream the factory.
0: Wow.
1: We were the first factory in the world, food factory in the world, who had courage to live stream the factory for 1 week.
0: That's amazing.
1: On YouTube, you can come in and live, you can see the factory live. That campaign really went viral. And then every year, we conduct this campaign. So this year, last year when we did this campaign in UAE, we brought in school kids.
0: Right.
1: And let them audit because they're the toughest auditors.
0: True. அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதுமே. யா யா, அமேசிங் அமேசிங். ஸோ அந்த டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு சொல்லும்பொழுது அதையொட்டி அடுத்தது நம்ம உங்களுடைய பேக்கெட் டிசைன் பற்றி பேசணும் இல்லையா? எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கீங்க.
1: பிஃபோர் யூ கோ தர், ரைட், ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த டிரான்ஸ்பெரன்சி வெர்சஸ் ஆனஸ்டி.
0: யா, ஷோர், ப்ளீஸ்.
1: எவ்ரி ஒன் டாக்ஸ் அபவுட் ஆனஸ்டி, ரைட்?
0: யா.
1: அக்கார்டிங் டு மீ, ஆனஸ்டி ஆர் டிரான்ஸ்பெரன்சி இஸ் ஆக்சுவலி ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் ஆனஸ்டி.
0: ஓகே.
1: ஓகே. ஆனஸ்டி could be that I went out for a lunch with a friend.
0: Okay.
1: That's honest. I went out for a lunch with this particular person.
0: Naming that person
1: is transparency.
0: Beautiful, beautiful. I think or a gem of an advice madri neenga kuduthirukinga for us to understand.
1: It's important to be transparent, not just be honest.
0: Yes, right. So neenga ipo the name appdinu sonnadanal again ungalaudeya packaging la pari recenta kondu vandirukka kodi or maacham poduva vandu or porul nama vaangrona solluvanga we should be able to read the labels and adhula ellame namakku puriyra madri irukkanum appdinu and adu package ku back side la irukum adha neenga munnadi kondu vandirukinga illaya.
1: Yes,
0: so
1: yes.
0: That is a wonderful thought, sir. Tell us about that.
1: So we are yet to launch those packs in UAE. So if you look at any packaging, many brands do not declare all the ingredients. That is one. Even if you're declaring all the wrong ingredients,
0: right,
1: you keep it very small, just to meet the regulatory requirements, right? And if I have to read ingredients, I have to take a picture, zoom on my iPhone, right, and then read the ingredients.
0: Yeah.
1: It is that small. And that too, hidden somewhere on the back side of the pack.
0: Right.
1: We have nothing to hide. It is all built with a transparency. So we thought, why don't we bring the campaign, why don't we bring the ingredients on the front of the pack?
0: Amazing.
1: That too, large enough so that everybody can read it.
0: Yes.
1: Right. So that is our new campaign. All our new packs that are coming up in the market will have ingredients declared on the front of the pack.
0: Amazing, amazing. So that we don't have to thirubi paaknu avasiyam kedaadha. And one more thing, ipo nama zoom panni paathalum sila ingredients vandu namakku puriyadhu, but idhula neenga kuduthirukkaradhu ellame namakku easy a purigira
1: maari. I told you, right? I will not add any ingredient that my mother will not be able to identify.
0: Beautiful. Yeah,
1: right,
0: true.
1: So if my mother can identify like urad dal, you will be able to identify it.
0: Yes.
1: If you add some E41, E23, she doesn't understand, right? That's chemical.
0: Yeah, true.
1: That is harmful. In fact, many people ask me that, it is a premium brand, why do you charge a premium? Right? We are almost taking 10-15% premium compared to local brands. My advice to them would be, do not try to save a small money on food. Because if you end up saving like one dirham on a food that is very, very important for you in your health, you will end up wasting 1,000 times of that in a hospital.
0: Absolutely true.
1: By eating junk food. Right? So what you eat is what you are.
0: True.
1: Stay fresh, eat fresh and stay healthy.
0: Wow.
1: And that has been our philosophy from day one.
0: Amazing, amazing.

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்குற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
5: 25 பில்லியன் நிச்சய பரிசு,
4: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரஹம்ஸ்,
5: கூடவே வீக்லி டிரா.
4: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஐடி ஃப்ரெஷோட சிஇஓ அண்ட் கோ ஃபவுண்டர் மிஸ்டர் முஸ்தபா பிசி ஜாயின் பண்ணிருக்காரு. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நீங்க ஹெல்த் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கறதே எங்களால பார்க்க முடியுது. உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்போ புரோட்டீனுங்கிறது எவ்வளவு அவசியமான ஒண்ணு இல்லையா? புரோட்டீன் வந்து நம்ம பொதுவா எக் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து டோஃபு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எக் ஒரு டோஃபு வந்து சாப்பிடும் போது சார் வி டோட்டலி மிஸ் ஆன் அவர் ரெகுலர் ஃபுட் இல்லையா? இட்லி தோசை நமக்கு சாப்பாடு கொடுக்கற அந்த சந்தோஷம் வந்து கொடுக்காது. பட் தட் வாஸ் அ ஜீனியஸ் ஐடியா டு இன்கார்பரேட் புரோட்டீன் இன் யோர் பேட்டர் இல்லைங்களா? சோ உங்களோட ஐடியாவா அது? ஆர் டெல் அஸ் அபவுட் யுவர் டீம், லைக் R&D டீம்.
1: வி ஆர் வெரி ஸ்ட்ராங் R&D பேஸ்ட் இன் இந்தியா அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் கெட்ஸ் இன்னோவேட்டட் இன் இந்தியா அண்ட் பிரிங்கிங் இட் டு UAE as well. When you're talking about idli and egg, right?
0: Yeah.
1: Idli is usually considered, especially by Gen Z and Gen Alpha, as an old gen or boomer food, right?
0: Yeah.
1: Not meant for them. But, you know, we have grown up eating the healthy breakfast of the world, right? In fact, as you know, idli is the most nutritious food in the world.
0: Absolutely true.
1: But what was missing was it didn't have enough ingredients to attract Gen Z's or Gen Alpha. And that's where our team started working on it. We developed a protein batter, protein dosa batter or protein idli batter, which gets you 15 grams of protein in 2 idlis. And 2X gives you 12 grams of protein.
0: Wow.
1: So basically, if you eat 2 idlis of ID protein batter, it gets you 25% more protein than eating 2X a day.
0: Wow.
1: Right? This became a super hit.
0: Right.
1: Inspired by this journey, we have now developed even a better version of this protein batter. The new dosa batter that we are going to launch will have 40 grams of protein in 2 dosas.
0: 40 grams?
1: 40 grams.
0: Wow.
1: In 2 dosas.
0: Okay.
1: Right? That would be very, very attractive for Gen Alpha and Gen Z's.
0: Absolutely.

0: especially when you are struggling, many people will come and tell you a lot, will come and give you a lot of piece of advice.
1: Mm.
0: If you are passionate about doing something, if you are convinced about your business model, stay focused.
1: Amazing. That was such an inspirational idea. Thank you, sir. Thanks for that. And before we wind up, ஒரு குட்டி கேம் வித் யூ. திஸ் ஆர் தட் வி ஆல் லைக் ஐடி ப்ராடக்ட்ஸ், எங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான், பட் வி வுட் லைக் டு நோ வாட் ஆர் யோர் ஃபேவரட்ஸ் திஸ் ஆர் தட்ல.
0: ஐல்
1: நேம் லைக் ஐடி உடைய ப்ராடக்ட்ஸ், உங்களோட ஃபேவரட் என்ன அதுல அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஐடி ஃப்ரெஷ் வீட் பரோட்டா ஆர் மலபார் பரோட்டா?
0: வீட் பரோட்டா.
1: ஐடி ஃப்ரெஷ் வீட் பரோட்டா ஆர் சப்பாத்தி?
0: வீட் பரோட்டா.
1: ஓகே, ஐடி ஃப்ரெஷ் வீட் பரோட்டா ஆர் மினி பரோட்டா?
0: மினி பரோட்டா.
1: ஓகே, ஐடி ஃப்ரெஷ் மினி பரோட்டா ஆர் ஆலு பரோட்டா?
0: மினி பரோட்டா.
1: ஓகே, ஐடி ஃப்ரெஷ் மினி பரோட்டா ஆர் ஆனியன் பரோட்டா?
0: மினி பரோட்டா.
1: ஓகே, மினி பரோட்டா. ஐ திங்க் தட்ஸ் அ கிளியர் வின்னர் இந்த பரோட்டா செக்ஷன்ல. அண்ட் இப்போ தோசைக்கு வரும்போது, ஐடி ஃப்ரெஷ் பிளெயின் தோசா ஆர் ராகி தோசா?
0: ராகி தோசா.
1: ராகி தோசா ஆர் புரோட்டீன் தோசா?
0: ராகி தோசா.
1: ஓகே, ஐடி ஃப்ரெஷ் ராகி தோசா ஆர் மல்டி மில்லட் தோசா?
0: ராகி தோசா.
1: ராகி தோசா. ஓகே, ஸோ ராகி தோசாக்கு உங்களோட ஃபேவரட் காம்பினேஷன் என்ன? ஐடி ஃப்ரெஷோட கோரியாண்டர் சட்னி ஆர் பீனட் சட்னி?
0: பீனட் சட்னி.
1: பீனட் சட்னி ஆர் கோகனட் சட்னி?
0: கோகனட் சட்னி.
1: கோகனட் சட்னி ஆர் சாம்பார்?
0: டஃப்.
1: We need both.
0: I'm a Mallu. So I can't live without a sambar and a coconut chutney.
1: Okay, so I think we'll the clear winner is ragi dosa, Ilya.
0: Yes.
1: Okay, thank you, sir. That was an amazing time with you.
0: And
1: engalodiya vaazhthukal, ID Fresh vandu innum pala madangu valaranum. And enga kitchen la innum nariya varshangal ID Fresh, enga generation adutha adutha generations um vandu they should be fortunate to you know, experience ID Fresh.
0: Thank you.
1: Thank you, sir. Thank you.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
1: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
2: என்னங்க, எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர், குவைத்தி, அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
3: இது. உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
5: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.68 EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
6: ஓகே, எங்க டிராஃபிக், எங்க டிராஃபிக்கா? நம்ம ராசல்கோர் ரோட்ல ஏன் இவ்வளோ நேரம் டிராஃபிக் அப்படின்னு எனக்கு புரியல. அண்ட் E66 நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த அலேன் துபாய் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே இந்த ஜபீல் செகண்ட் ராசல்கோர் கிட்ட வந்து ஒரு கிராஷ் ஒன்றா இருக்கு. அங்கே ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது தெரியுது. அதை தவிர்த்து வேற எங்க இது இந்த வந்து ஃபைனான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட், எஸ் ஃபைனான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கேட்கவே வேணாம், நம்ம 311 E11 எல்லா ரோட்ஸ்லையும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. 611 வந்து கன்ஜெஷன் அதிகமாக இருக்கு. பட் என்ன ஒரு குட் நியூஸ்னா அங்கே வந்து கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை, அதனால அந்த கன்ஜெஷன் வந்து நகர்ந்து நகர்ந்து அப்படி கிளியர் ஆகிடும் நினைக்கிறேன். இருந்தாலும் சேஃபாக டிரைவ் பண்ணுங்க.
5: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
7: I'm a trooper and my temper's getting out of control.

0: கேட்டீங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி யுஏஇ லாட்டரி. அந்த மாபெரும் 30 மில்லியன் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிரால கலந்துகிட்டு மேசிவ் 30 மில்லியன் திரும்ஸ் மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி யுஏஇ லாட்டரி.ae. brought to you by the game llc licensed by the gcgra for 18 and above only. terms and conditions apply. gold வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 மில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 4 இருக்கைகளை கொண்ட சோஃபா தற்போது 5 இருக்கைகளை கொண்டதாக மாறியுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சி விஜயபாஸ்கர் ராஜினாமாவோடு இதுவரை 5 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தாவைக்கா சின்னம் பொறித்த 5 பேர் அமரக்கூடிய சோஃபாவை பகிர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் சோஃபா மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: G7 உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடி அமீரக ஜனாதிபதி பேதக் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை சந்தித்தார். மேற்காசியாவின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இருவரும் கலந்துரையாடினர். மேலும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைத்தன்மை, நிலையான அமைதியை உறுதிப்படுத்த பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீதான மதிப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் இருவரும் ஆலோசித்தனர். மிகச் சிறப்பான கலந்துரையாடல் என்று தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பல்வேறு துறைகள் சார்ந்த இருதரப்பு உறவுகள் குறித்தும் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் விரிவான மூலோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். அவருக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு விசாரணை தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நேற்று ஆஜராக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஆனால் ஒரு நீதிமன்ற வழக்கு காரணமாக தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என ஆணைக்குழுவிற்கு கடிதம் மூலம் தெரிவித்ததாகவும் இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வருத்தம் தெரிவித்துள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்காக கொண்ட இஸ்ரேலின் ராணுவ தந்திரோபாயங்களை அமெரிக்க அதிபர் பகிரங்கமாக கண்டித்தார். இது ஒரு அரிதான நிகழ்வாகும். போராளிகளை வேட்டையாடுவதற்காக முழு அடுக்குமாடி கட்டிடங்கள் மீதும் குண்டு வீசுவது தேவையற்றது என்றும் டொனால்ட் டிரம்ப் கூறினார்.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சற்று முன்னர் வரை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.20% சரிந்து 4,326 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை உயர்ந்து 70.27 டாலராக உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 24 கேரட் தங்கத்தின் விலை 521 திரம்ஸ் 25 பில்ஸாக சரிந்தது. 22 கேரட் தங்கத்தின் விலை 1 திரம்ஸ் குறைந்து 482 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,12,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாயாக உள்ளது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று தற்போது நடைபெற்று வரும் போட்டியில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜோர்தானை பின்னுக்கு தள்ளியுள்ளது. இந்த போட்டியில் முதல் 1.5 மணி நேரம் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த 9வது நிமிடம் வரை ஆஸ்திரியா 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இன்று குழு கேயில் போர்த்துக்கல் மற்றும் கோங்கோ குடியரசு ஆகியன பல பரீட்சை நடத்த உள்ளன. எல் குழுவில் இங்கிலாந்து மற்றும் குரோஷியா அணிகள் மோதவுள்ளன.
1: Was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, and Alliance since 1982.
3: Weather update.
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். கரையோர பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மானில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ராசல் கெய்மா ஃபுஜைராவில் 34 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 35 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.

பாப்பா பாப்பா பா, ஐயோ என்ன ஒரு சில் ஃபீலிங் இல்லை. அதாவது ஒரு குரலால் நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸோ இல்லை வந்து அந்த ஒரு மெய்சிலிருக்க வைக்கிற அந்த ஒரு சில் ஃபீலிங் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஐ திங்க் இட் கேன் ஓன்லி பி டிஎஸ்பிபி இல்லையா, டிஎஸ்பிபி நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். பப்பா பப்பா, கொஞ்சி கொஞ்சி பாடுறதுனாலும் சரி, கம்பீரமாக பாடுறதுனாலும் சரி, இல்லை சோகத்தில் வந்து அவரோட சேர்ந்து நம்மளை வந்து கண்ணீர் விட வைக்கிறதுனாலும் சரி, அவருக்கு நிகர் இல்லை. அத்தனை இமோஷன்ஸையும் வந்து ஒரு குரலால் வந்து இவ்வளோ அழகாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, அவருக்கு அவர் மாதிரி இன்னொருத்தர் வந்து பிறந்து வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐ ஆம் ஷோர் எல்லாருமே வந்து என் கூட இந்த ஒரு விஷயத்தில் வந்து அக்ரி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. என்னம்மா பாடியிருக்காரு, பப்பா பப்பா பப்பா. மழை வந்து நமக்கு பெய்யலனாலும் பரவாயில்லைங்க, இந்த பாட்டை வந்து ஃபுல் வால்யூமில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு கேட்டால் அப்படி மழையில் வந்து சொட்ட சொட்ட நிறைஞ்சா என்ன ஒரு சில்னஸ் கிடைக்குமோ, என்ன ஒரு ரெஜுவனேஷன் கிடைக்குமோ அது வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. இந்திரா படத்துல இருந்து குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தங்கத்தோட விலை வந்து எப்படி ஆயிட்டு இருக்குங்கிறத பாத்தீங்கல்ல, இந்த நேரத்தில் வந்து இறங்கி போய் கடைக்கு போயிட்டு நீங்க கோல்டு வாங்கிறதுக்கு பதில டிஜிட்டலி கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி வெரி கன்வீனியன்ட் ஆப்ஷன். அண்ட் டிஜிட்டலி நீங்க வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரிலையபிளான ஒரு கோல்டு வாலெட் இருக்கு. தட் இஸ் ஏன் கோல்டு வாலெட். கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் கோல்டு வாலெட்? ஏன் அப்படின்னா AIN, தட் இஸ் த ஸ்பெல்லிங். ஸோ ஏன் கோல்டு வாலெட் ஆப் வந்து உங்களுடைய ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் எல்லாத்துலேயும் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 1 dirham நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இது வந்து சேஃப், இட் இஸ் லைசன்ஸ்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 100 dirhamக்கு பண்ணக்கூடிய பர்ச்சேஸுக்கு 20 dirhams worth of gold வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆட் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட வாலெட்டில். அண்ட் இன்னொன்று, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டும் ஏர்ன் பண்ணலாம். சரி, இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அவர் 100 dirhamக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து 20 dirhams அஃப்கோர்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு 10 dirhams வாலெட்டில் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம், கோல்டு பாராவோ இல்லை வந்து கோல்டு காயினாவோ இல்லை கேஷாவோ நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் ரிடீம் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டோர் டெலிவரி கூட பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாட்எவர் உங்களுக்கு தேவையோ, கோல்டு பாரோ இல்லை வந்து காயினோ, அதை வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன்னொன்று, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்குது. இதை விட வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு கோல்டு வாலெட் ஆப் வந்து வேறு யாருமே இருக்க முடியாது. ஸோ கன்வீனியண்டான பார்க்கிங்கோட 2 minutes டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோல்டு சூக் மெட்ரோ ஸ்டேஷனில் ஏன் கோல்டன் டைமண்ட்ஸ் எல்சி இருக்குது. அவங்களுடைய ஷோரூம்க்கும் நீங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணலாம். பட் அதை விட கன்வீனியன்ட் ஐ வுட் சே, இப்போவே உங்களோட ஃபோன் எடுங்க, டவுன்லோட் பண்ணுங்கள் ஏன் கோல்டு வாலெட் ஆப். அண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறது தெரியும். ஸோ பொறுமையாக உட்காந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
3: JM brand AC da,
4: JM brand AC da.
5: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
0: Ulaga arangin nadappugal, arasiyal nigalvugal, vilaiyaattu thagavalgal, vanigai seidhigal, vaanilai nilavaram. இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: இன்னைக்கு வந்து ஒரே கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் உடைய டேயா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அலியன் டவர் அப்படிங்கிற அந்த டவர்ல ஹையஸ்ட் ரன்னிங் ட்ராக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்காங்க இங்க நம்ம அபுதாபியில் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இல்லை, போன வருஷம் ஐ திங்க் பெரிதும் நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஒரு இடம் அப்படிங்கறத விட ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடுன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியாலையும் வந்து நிறைய கவர் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுஜைனால இருக்கக்கூடிய அந்த மியூசிக் ஸ்ட்ரீட் ஞாபகம் இருக்கா, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மியூசிக்கல் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் எடுத்திருக்கு. அதுவும் சும்மா எல்லாம் கிடையாது, கின்னஸ் ரெக்கார்ட்லயும் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸும் இப்போ வெளியாகி இருக்கு. சோ அங்க வந்து ஸ்பீக்கர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஜினியரிங் மாவல். அந்த ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகளால அதுல இருக்கக்கூடிய அந்த ரம்பிள்ஸால வந்து அந்த ஒரு ஓசை வந்து எழும். இது வந்து உலகத்தில் வேற சில இடங்கள்லையும் இருக்கு, பட் இங்கே நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக்கல் ஸ்ட்ரீட்க்கு வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மியூசிக்கல் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையும் வந்து கொடுத்துருக்கு. பீத்தவனுடைய சிம்பனி வந்து அதில் கேட்கும். நீங்கள் அதில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா, அதுவும் எப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் ஃபுஜைரா மியூசிக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கூகுளில் வரும். அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் இட். சரியா, ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் மெதுவாக அந்த மியூசிக்கல் சயின்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது மேலே உங்கள் வண்டி வந்து மெதுவாக நீங்கள் வந்து ஓடிட்டு போகும்பொழுது உங்களால் அந்த சிம்ஃபனி ஆக்சுவலி கேட்க முடியும். இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். போய் பார்த்ததில்லை அப்படின்னா பாருங்கள்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800 916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought

0: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை. என்ன தெரியுமா?
1: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
2: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள் ஒரு வருஷங்க.
1: 100 சாமி June 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னா இப்படி ஏன் கேட்கணும்?
1: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
3: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? விளையாட போறதுக்கு
4: ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
5: ஜோஹோ, ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.
1: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: எஸ் மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் கிளம்ப போறேன். நீங்க 800-8940 கால் பண்ணி என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத கேட்கலாம். நீங்க கால் பண்ண ஆரம்பிங்க, அதுக்குள்ள இல்ல
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: இன்னைக்கு காலையில வந்து இட் இஸ் ஒன் சச் அன்யூஷுவல் மார்னிங்ஸ் நமக்கு வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மார்னிங் தான் நிறைய இடங்களில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் அண்ட் கிராஷஸ் அண்ட் துபாய் போலீஸும் வந்து கான்ஸ்டண்டா எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம E11 இருக்கு இல்லையா, E11 அதுக்கப்புறம் வந்து D75 இன்டர்செக்ஷன் இந்த இடங்கள்லாம் வந்து காலையிலேருந்தே பயங்கர டிலேஸ் அண்ட் இப்போவும் வந்து அங்கே இருக்கத்தான் செய்யுது. அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ரவுண்ட் போர்டுக்கு அப்புறமா வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. அண்ட் தென் ஷேக் ஜாயத் ரோட் E11 வந்து இந்த பிசினஸ் பே 2 இன்டர்சேஞ்ச் 3 வரைக்குமே வந்து மல்டிபிள் இருந்துட்டு
1: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: All right, யாருக்கு பாட்டு வேணும்? Hello.
2: Hi, Kirtana.
0: Hi, good morning. யார் பேசுறீங்க?
2: Good morning. அஜ்மல் வந்து அப்துல் காதர். எப்படி இருக்கீங்க?
0: அப்துல் காதர் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: பயங்கர சத்தமா இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கீங்களா? எங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா?
2: டிராவல் பண்ணி வந்து நின்னுட்டான். அற்புதரால நிக்கிறான்.
0: நைஸ். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அப்துல் காதர்?
2: ஹபீபில இருந்து ரூஹே ரூஹே போடுங்க.
0: எனக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. ஓகே, பாய் பாய், டேக் கேர், டேக் கேர். நெஞ்சுக்குள்ளே இன்னாரு, இது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரியை வந்து நான் ஒன்று ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டோரியெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நம்ம பாட்டை கேட்டுட்டு போயிட்டே இருப்போமாம். சரியா? யூ ஹாவ் அன் அமேசிங் டே. நல்ல ஒரு நாளாக அமையட்டும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க, டிராஃபிக்கில் வந்து டென்ஷன் ஆகாமல் ஓட்டுங்க. நாளை காலையில் 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். மறக்காமல் 89.4 தமிழ் மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம், ட்ரைவ் பண்ணக்கூடிய நேரத்தையும் தவிர்த்து. சரியா? அவ்வளோதான். மது தயாராக அவரோட கண்டினியூ பண்ணுங்க. டாடா, பை பை.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக தொடர்ந்த வழக்கின் விசாரணை ஜூன் 21 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்யக்கோரி அதிமுக வழக்கு தொடர்ந்தது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா ஏற்பு விவகாரத்தில் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளதாகவும் சபாநாயகரின் நடவடிக்கையில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் அரசு தரப்பு தெரிவித்தது. இவ்வழக்கில் சபாநாயகர், சட்டமன்ற செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஜூன் 29 தள்ளி வைத்தது.
1: இந்திய செய்திகள்.
2: பிரதமர் நரேந்திர மோடியும் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மரும் எவியானில் சந்தித்தனர். நேற்று நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதுடன் இந்தியா ஐக்கிய ராஜ்ய உறவுகளில் வளர்ந்து வரும் வேகத்தை ஆய்வு செய்த மற்றும் வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இரு நாடுகளின் பிரதமர்களும் நடத்தியுள்ளனர். இலக்கு நோக்கிய தொலைநோக்கு 2035 திட்டத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் இரு நாடுகளின் பிரதமர்களும் மதிப்பீடு செய்ததாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு, காலநிலை நடவடிக்கைகள், பசுமை ஆற்றல், தொழில்நுட்பம், கல்வி உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணையொன்றுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருந்த அறிவித்தலுக்கமைய அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தப்படும் போலி காப்பீட்டுச் சலுகைகளுக்கு ஏமாற வேண்டாம் என துபாய் காவல்துறை குடியிருப்பாளர்களை எச்சரித்துள்ளது. மோசடிக்காரர்கள் ஏமாற்றும் விளம்பரங்களையும் நம்ப முடியாத அளவிற்கு குறைந்த விலைகளையும் பயன்படுத்தி நுகர்வோரை நிதி மோசடிகளில் சிக்க வைப்பதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மோசடிக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குற்றப்புலனாய்வு பொதுத்துறையின் மோசடி தடுப்பு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜெயர் பால்சனரோவின் மகன் எடுவார்டோ பால்சனரோ குற்றவாளி என்று அந்நாட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு தனது தந்தையின் ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கின் போது அமெரிக்காவின் தலையீட்டை கோரியதற்காக அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. 41 வயதான எடுவார்டோ பால்சனரோ பிரேசில் மீது வரிகள் அல்லது தடைகளை விதிப்பதன் மூலம் முன்னாள் அதிபருக்கு உதவுமாறு அமெரிக்க அதிகாரிகளிடம் வற்புறுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. பிரேசிலின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எடுவார்டோ தனது தந்தை ராணுவ ஆட்சி கவிழ்ப்பில் சதித்திட்டம் தீட்டிய குற்றத்துக்காக குற்றவாளி என கண்டறியப்பட்டு 27 சிறை தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு 2025 அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜி குழுவில் இன்று நடைபெற்ற விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஜோர்தான் அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆஸ்திரியா அணி அபார வெற்றியீட்டியது. ஆட்டம் தொடங்கியது முதலே ஆஸ்திரிய அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 21 நிமிடத்தில் ஆஸ்திரிய வீரர் ரோமார்னோ ஷ்மிட் அற்புதமான கோல் அடித்து தனது அணிக்கு 1-0 என முன்னிலையை தெளித்தார். 2 பாதி தொடங்கியவுடன் 50 நிமிடத்தில் ஜோர்தான் அணி அலி ஓல்வான் ஒரு சிறப்பான கோலை அடித்து ஆட்டத்தை 1-1 என சமநிலைக்கு கொண்டு வந்தார். ஆட்டத்தின் 76th நிமிடத்தில் மற்றொரு கோல் போடப்பட்டது. ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் ஆஸ்திரிய அணிக்கு கிடைத்த பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி நட்சத்திர வீரர் மார்க்கோ கோல் அடித்து அணியின் 3-1 என்ற வெற்றியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 44°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மான், ஃபுஜைரா, ராசல்கீமா மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 35°C, துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 37°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

நல்ல ஒரு காமான பாட்டு கேட்டு அப்படி நிகழ்ச்சியை தொடங்குறோம்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 89.4 தமிழ் FM-ல ஆர்ஜி மதுவதற்கே உங்களோட பேசுறதுக்காக இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. நான் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், மறுபடியும் அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் தாட்ஸ்ல அடிக்கடி நமக்கு வரும் தெரியுமா, என்ன இது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம, எதுக்காக இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா சுற்றி முற்றி நம்ம பார்க்குறோம், ஒருத்தருக்கு வந்து 68 வயசு இருக்கும்போது அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிடுறாரு. இது வந்து ஒரு டாக்டர் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோவாக போட்டிருந்தாங்க, சரியா. 68 வயசு கொண்ட அந்த நபர் இறந்து போகும்போது அவருடைய மனைவி சொன்ன ஒரு கன்ஃபெஷன் தான் இது. லைஃப் ஃபுல்லாகவே வேலை பார்த்த ஒரு மனுஷன், வேலை வேலைன்னு சொல்லிட்டு 7 நாள் வேலை பார்த்த ஒரு மனுஷன், எனக்கு ஆஃபீஸ் தான் எல்லாமே அப்படின்னு வாழ்ந்த ஒரு மனுஷன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும், ரிட்டையர்மெண்ட் ஆகணும், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து பொறுமையாக லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அவர் ரிட்டையர் ஆனால் 2 மாதத்தில் இறந்து போயிடுறாரு. யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ வருஷம் நீங்கள் வேலை பார்த்து அந்த 2 மாதம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தானா? எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது பயங்கர அன்சர்டன். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தோட கரண்ட் சுச்சுவேஷன்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்குமே செம டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸில் ஆரம்பிக்கட்டும், லைஃப் ஸ்டைல் ஆரம்பிக்கட்டும், ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ்னு 1000 விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி, கரெக்டாக. அதில் நம்ம வந்து குட்டி குட்டி ஹாலிடேஸ் ஒன்று கிடைக்குது, குட்டி குட்டி விஷயங்கள் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு அதை என்ஜாய் பண்ணிடுவோம். என்ஜாய் பண்ணிட்டு ரெக்ரெட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. அட்லீஸ்ட் வி என்ஜாய்ட் த பார்ட்டில், என்ஜாயே பண்ணாமல் ரெக்ரெட் பண்ணுறதுல வாட் இஸ் த பாயிண்ட்? இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆயிடுச்சு. அதனால் நான், தம்பி நீ ஆல்ரெடி ஓரளவுக்கு என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, சரி நம்ம நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் என்னோடய வாழ்க்கைக்கு. நம்ம எல்லாருமே கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் நமக்கான டைமை கொஞ்சம் ஒதுக்குங்க, தப்பே கிடையாது. குடும்பம், குட்டி, ஓகே புரியுது, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல, ஒரு 1/2 hour 1 hour டெய்லி, அப்படி இல்லையா வாரத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்து வச்சு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க, தப்பு கிடையாதுன்ற நான் பார்த்துக்கலான்றேன். காசு நீ போ, நாளைக்கு வரும். ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனில் ஃப்ளைட் டிக்கெட்டை 3000 dirhams கொடுத்து போட்டு எனக்கு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது விலை குறைவோ பார்த்து போடணும், சரியா? ஓகே, ஒன்ஸ் அகேன் வெரி குட் மார்னிங். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் FM. ஸோ நான் உங்களுக்கு தங்க விலை, வெதரு எல்லாம் எப்படி இருக்குதுன்றத பாட்டு முடித்தோடனே வந்து சொல்கிறேன். ஓகே, லபர் பந்தலேருந்து பாட்டு வருது. இது 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ மியூசிக். Back to back. I'm on a third. The ring to part. The ring to part.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. இது 89.4 தமிழ் எஃப்எம், ஆர்ஜே முது பேசிட்டு இருக்கேன்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ இந்த எல் நினியோ வந்து எந்த அளவுக்கு யூஏஇ டெம்பரேச்சர்ஸ் இம்பாக்ட் பண்ணுன்னு பார்ப்போமா. ஸோ பொட்டென்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த எல் நினியோ இந்தியாவில் வந்து ரொம்ப அடித்து புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதால பயங்கரமான உடல் உபாதைகள்லாம் வருது அப்படின்னு நியூஸ் சேனல்லே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எல் நினியோ பெருசாக எப்போ நடந்துச்சு அப்படின்னா, மேஜர் எல் நினியோ வந்து 1997 to 1998, 2015 to 2016, இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் ரெக்கார்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1997 to 2.3 degrees இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் 2.6 degrees 2015 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்நினியோ கண்டிஷன் 2026 வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஏர்லியாகவே வரும் யூஏஇல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஜூன் எண்ட் ஆர் ஜூலை பிகினிங்லேயே வந்து இது லைட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரும் பதற வேணாம், இன்னும் 6 மாதம் தான், அதுக்குள்ள வின்டர் வந்துடும். சரியா,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து கன்சாலிடேட் ஆகி ஓரளவுக்கு மிட் ரேஞ்சில் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ராக் பாட்டமாக டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் ஆகி அப்படியே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான காரணம் பல விஷயங்கள். இன்றைக்கி ஃபெட்ரேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. புதுசாக கெவின் வார்ஷ் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவில் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் முத முதல்ல ரேட் கட்லாம் பண்ணார் அப்படின்னா கோல்டு மறுபடியும் ஏறி போயிடும். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் அந்த நியூஸ் இருக்குது, அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரேட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: All right, 24 karat thangatha porthu varaiki nikana vela vandu 521.25 dirhams avum, 22 karat 482.50, 21 karat 462.75, 18 karat 396.75 dirhams irukku friends. Idha nikana gold rate dated 17th day June 2026.
1: Indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை
1: சார். ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama. ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்.

0: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
1: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
2: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
3: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும்
4: 99.99 dirhams per year.

0: வெல்கம் பேக் மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம் ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். நல்ல பிரைவேட் பஸ்ல போன மாதிரி இருந்துச்சா? ஓகே, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் நீங்க கேட்கலாம். அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம், இல்ல முதல்ல நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: போடுறேன்.
0: காலையில நடுராத்திரி இருக்கு,
1: அதனால
0: போயிட்டு இருக்கு.
1: சொல்லுங்க
0: தாவூத்.
1: தொடர்ந்து
0: மூணு தடவை இல்ல, அவங்க உலகத்துல பாதி பேர்
1: சொல்லுவாங்க.
0: என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வண்டி சோலை சிண்ட்ராஸ்ல இருந்து அந்த பரோட்டா பாட்டு வேணும்.
0: சரிங்க, ஓகே, நான் போடுறேன். தேங்க்யூ, பை தாவூத், ஹாவ் அ நைஸ் டே. வண்டி சோழ சின்ராஸ்லேருந்து பாட்டு போட்டுவிட்டு ஃபஸ்ட் நான் 20 கோடி நிலவு போட்டுறேன், அதுக்கப்புறமா வண்டி சோழ சின்ராஸ்லேருந்து பாட்டு போடுறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன்ட்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஆட்சிக்கு வந்த பிறகும் முதிர்ச்சி இல்லாமல் இருக்கின்றார் விஜய் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களை கட்சியில் சேர்ப்பது முதிர்ச்சி இல்லாத செயல் என்றும் அவர் கூறினார். எம்எல்ஏக்களை ஆதவ் அர்ஜுனா விலை பேசி வாங்குவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தினார். பாலியல் வன்கொடுமையால் பாதித்தவர்கள் பனையூரில் தன்னை வந்து சந்திக்க வேண்டும் என விஜய் நினைக்கின்றாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திரை பிரபலங்களிடம் மட்டுமே முதலமைச்சர் விஜய் பேசுகின்றார். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த 35 நாட்களில் 200 குற்றங்கள் நடந்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தினார். கடந்த 2 நாட்களில் 17 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்துள்ளன. கோவை சூலூரில் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் இதுவரை முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுமா என்று அவர் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 7 பாலியல் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ரஜினி எந்த கட்சியிலும் இல்லை, எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டார் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே குதிரை பேரம் நடைபெற்றதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். குதிரை பேர விவகாரத்தை சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருப்பது விஜய்க்கு முன்பே தெரியாதா என்றும் நயினார் நாகேந்திரன் வினவினார்.
1: இந்திய செய்திகள்.
2: புதுச்சேரி அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. 3 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். புதிய அமைச்சர்களாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, சிவக்குழந்து, பாஜகவைச் சேர்ந்த ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகிய 3 பேரும் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் கைலாஷ் நாதன் கலந்து கொண்டு அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்களுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் இலாக்கா ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்சவை கைது செய்வதை தடுக்கும் வகையில் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பாக சட்டம் அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள எதிர் மனுதாரர்களிடம் இருந்து இதுவரையில் தமக்கு எந்தவிதமான அறிவுறுத்தல்களும் கிடைக்கப்பெறவில்லை என சட்டம் அதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தம்மை கைது செய்வதற்கு தடை விதிக்க கோரி இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் தரப்பில் இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: தெற்கு லெபனானில் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட அமைதி ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்றும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பிலான தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை. இந்நிலையில் பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி அரிதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். போராளிகளை வேட்டையாடுவதற்காக முழு அடுக்குமாடி கட்டிடங்கள் மீதும் குண்டு வீசுவது தேவையற்றது என்று அவர் கூறினார். லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்காக கொண்ட இஸ்ரேலின் தந்திரோபாய ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி பகிரங்கமாக கண்டித்தார். ஷார்ஜா ஆட்சியாளர் மேதகு ஷேக் சுல்தான் பின் முகமது அல் கசீமி துபாய் மற்றும் ஷார்ஜாவை இணைக்கும் உள்நாட்டு மற்றும் முக்கிய சாலைகளை மேம்படுத்துவதற்காக 750 மில்லியன் திராம்ஸ் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். இரு அமீரகங்களுக்கும் இடையிலான தினசரி கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சுருக்குவதே இந்த திட்டங்களின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அல்தாவுன் வட்டச்சந்திப்பில் புதிய சுரங்கப்பாதை அமைப்பதும் நூர் சாலை எனப்படும் புதிய சாலை இணைப்பை உருவாக்குவதும் அடங்குகிறது. நூர் சாலை அல் ரூபா தெரு நேரடியாக துபாயின் அல்லாதா பாலம் வரை நீட்டிக்கப்படும். இதன் மூலம் வாகன ஓட்டுநர்களுக்கு துபாயை அடைய மாற்று வழி கிடைக்கும். மேலும் இந்த மேம்பாடுகள் முக்கிய நெடுஞ்சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜா போன்ற இடங்களை எளிதாக அடைய உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல சந்திப்புகளில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்கும் வகையில் இந்த சாலை வலையமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவி வருகிறது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று பொழுதை புயலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வடையும். கரையோர பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 36 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். அஜ்மான், ஃபுஜைரா, ராசல் கைமா மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: Star of the month. Singer SPB.

சும்மா கீழி Star of the month. Singer SPB.

0: பாத்து ஓடலையா? ஓகே, எதுக்கடா இப்படி சொல்ற சம்பந்தம் இல்லாம யோசிக்காதீங்க.
1: யார் வந்து நடந்தது நமக்குள்ள மட்டும் தான் இருக்கணும்.
0: மச்சா வாட வந்துக்கறடா,
1: நமக்குள்ள மட்டும் தடுக்கலாம், வெளியே
0: வாட.
1: செஞ்சாலும் அண்ணனோட மரியாதை பாத்துக்க,
0: நட்புல விரிசல் ஏற்பட்டோம். வாடன் வாங்க, வாடன் எப்படி இருக்கீங்க?
1: மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயி போயிருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா.
0: எகிப்து பிரமிடு காலத்துல ஒன்னா சோப்பன நாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா பேச வந்திருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: How are you?
1: I am good. How are you?
0: நல்லா இருக்கேன். ஆர்ஜே பிரியா வந்திருக்காங்க. ஆபீஷியல் பிரியா. சோ ஏ ஒரு காலத்துல அப்படி தான் உங்களுக்கு கூடுவேன். ஞாபகம் இருக்கா? ஐ ஆர்ஜே மது. மெமரிஸா வருது எனக்கு. ஆபீஷியல் பிரியா. ஆமா. சரி சொல்லுங்க, இப்ப FIFA வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கு.
1: ஆமாமா, நேத்து கூட லட்சுமி அம்மா எல்லாம் பார்த்தோம்.
0: லட்சுமி அம்மா பாவம், லட்சுமி அம்மா டீம் வந்து டிரா பண்ணிட்டாங்க.
1: சிச்சோ.
0: சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ வேற மெஸ்ஸி மூணு கோல் போட்டிருக்காராம் காலையிலேயே. நீ எப்படி பாத்துருக்க மாட்டீங்க? நானும் பாக்கல.
1: ஐயோ, திடீர்னு ஃபுட்பால் பத்தி கேக்குறானே.
0: அது வந்து அந்த வீடியோ ஆக்சுவலா நல்லா இருக்கு, நானும் பாத்தேன்.
1: ஆக்சுவலா நான் ஒரு பேரை கரெக்டா சொன்னேன். நீ என்ன பண்ற? கரெக்டா சொன்னாலே தெளிவா வெட்டி விட்டு.
0: இல்ல நான் நம்ம வீடியோ சொல்ல, அந்த பாட்டி போடுற வீடியோ.
1: பாட்டி போடு.
0: நம்ம வீடியோ இன்னைக்கு சுமாரா தானே இருக்கும். நம்ம வீடுன்னா ஏன் வீடியோ சொன்னீங்க?
1: அல்லல்ல
0: இல்ல. அதான் நேத்து ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, அதான் ஃபுட்பால் பிளேயர் ப்ரொனவுன்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அது வந்து இவங்க கரெக்டா ஒரு பேர் சொல்லிட்டாங்க. அது எப்படி நீங்க கரெக்டா சொல்லலான்னு சொல்லி வேணே தப்பா சொல்ல வச்சு அதை போட்டு விட்டானே.
1: என்ன ஒரு வில்லத்தனம்டா உனக்கு. சரி நீங்க என்ன பண்றீங்க? நீங்களும் போய் மதுவோட பேஜ், எங்க தமிழகமோட பேஜ் விசிட் பண்ணீங்கன்னா அந்த அற்புதமான ஒரு வீடியோவை நீங்க பாக்கலாம். ஃபுட்பால் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க.
0: நானும் ப்ரமோட் பண்ணும்ல.
1: இல்ல என்னன்னா,
0: இப்ப பிரியாவோட பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா HR பத்தி ஒரு வீடியோ நீங்க பாக்கலாம். சோ அதையும் நீங்க பார்த்து மகிழுங்க.
1: ஓகே.
0: சரி ஓகே, இப்ப இந்த ஒரு மூணு நாள் லீவு போச்சு இல்லையா? மண்டேவும் சேர்த்து நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து நமக்கு செப்டம்பர் தான் லீவ் வரப்போகுது. இன்னொரு கேள்வியும் இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இந்த எல்நினியோ அப்படின்னு ஒரு சீசன், காலநிலை மாற்றத்தினால பயங்கர வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: நிறைய தடவை சொல்லிருக்கேன், கூட எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சொல்லுவான். அதனால உங்கள் மீது, ஐ மீன் நீங்க மத்தவங்க மேல அக்கறை வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். எங்க போனாலும் கூச்சப்படாம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிருங்க. நம்ம ஊர்லாம் புளியதர கட்டி சாப்பிட்டவங்க, நம்ம எல்லாம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து போறதுக்கு நம்ம கூச்சப்பட போறோம்.
0: வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அண்ட் நீங்க கொடைன்னு சொல்லும் போது இந்த அல்குபை பஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடை வச்சிருப்பாங்க.
1: அது ஒரு நல்ல விஷயம் இல்ல? சோ இது வந்து UAE ல நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு.
0: அதனால நீங்க அதை ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
1: அதே மாதிரி கொண்டு போய் வச்சிடணும். எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி கொண்டு போய் வச்சிடணும். நம்ம ஊரு தானே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போக கூடாது. ஊர்ல கட்ட போய் தூக்கிட்டு போற மாதிரி வெயில் அப்படி எல்லாரும் ஓடுறாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி எல்லாம் ஓடாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து போறதும் வந்து நல்லது. உங்களுக்கு ரொம்ப இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாம் இருந்ததுன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்றது ஒரு அன்பா சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் தான்.
0: தேங்க்யூ,
1: தேங்க்யூ மது. இப்ப நீங்க முதல் சொன்னதை பண்றேன், போறேன். மக்களே ஓட்டு போட்டு அடுத்து சீக்கிரமே ஷோ பண்ணுவாங்க.
0: பாட்டு வருது. ஸ்டே டியூன், இந்த நம்பர் ஐடி நம்ம மிஸ்.
2: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: துபாய்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
2: உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, ஸோ ஷார்ஜா துபாயை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் நிறைய புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது இல்லை. இதுக்கான பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 750 மில்லியன் திர்ஹாம்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது புது ரோட்லிங்ஸ் வந்து டிராஃபிக்கை நல்லாவே ஈஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்தாவுன் டனல், நூர் ரோட், இது எல்லாமே வந்து ஹைவே கனெக்ஷன்ஸோடு சேர்ந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்யூட்டர்ஸ்க்கு ஈஸியாக ஷார்ஜாக்கும் துபாய்க்கும் போயிட்டு வரதுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது 2026 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நூறு ரோடை பொறுத்த வரைக்கும். அண்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக முடிய முடிய டிராஃபிக் வந்து உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜாக போடுறீங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கான ஒரு ஈஸி பாத்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரியா? அதே மாதிரி முக்கியமான இடங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த மேஜர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்போது 750 மில்லியன் திர்ஹாம் செலவாயிருக்கும். இருந்தாலும் இது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரிய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ துபாய் ஷார்ஜா கம்யூட்டர்ஸ்க்கு இது ஒரு பிக் நியூஸ்.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஓகே, இப்போது கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்து வந்துடலாமா? 24 கேரட் தங்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆஃப்டர்நூன்கான தங்கத்தின் விலை இன்னைக்கு யுஏஇல.
2: இன்று தங்கத்தின் விலை
0: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 திர்ஹாம் முதல் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெஃபரண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
1: ஆல் ரைட், ஸோ 24 கேரட் தங்கம் பொறுத்த வரைக்கும் 521.25 திர்ஹாம்ஸ் இருக்கு. 22 கேரட் தங்கம் 482.50, 21 கேரட் தங்கம் 462.75 திர்ஹாம்ஸ் அண்ட் 18 கேரட் தங்கம் 396.75 திர்ஹாம்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
0: brought to you by Ain Gold Wallet app-ல வெறும் 1 dirham முதல் கோல்ட் பர்சேஸ் பண்ணலாம். ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஃபர்ஸ்ட் பர்சேஸ் போனஸ் கூட இருக்கு. அவைலபிள் இன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers ஓட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரில 1899 dirhams off.
4: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
5: இன்கமிங்
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 திரஹம்ஸ் ஆஃப்.

0: அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் என்ன ஸ்பெஷல் அன்னத்தங்கம்ல சொல்லட்டா? ஸோ ஜூன் மாதத்தில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு. 22 மற்றும் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ளாட்டாக 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் அன்கட் ஜுவல்லரிக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆல்சோ ஓல்டு கோல்டை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் ஜூன் 1லேருந்து ஜூன் 30 வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. இன்னும் 13 தான் இருக்குது. இப்போவே விசிட் பண்ணுங்கள் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். ஸோ கராமா சென்டர் தான் இருக்குது. நான் கூட இனாக்ரேஷனுக்குலாம் போயிருந்தேன். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பாரம்பரிய தஞ்சாவூர் ஸ்டைல், என்ன சொல்கிறது, கோவில் அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறமா தமிழ்நாட்டோட பாரம்பரியம்லாம் இருக்கும்ல, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த நகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், அதே நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னத்தங்கம் விசிட் பண்ணுங்கள். இப்போ டிராஃபிக் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வரோம்.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.68 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு டிராஃபிக்கு, ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சுவலாக ஷார்ஜா மலையா ஸ்ட்ரீட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து E11 அபுஷாகரா சைட் ரெண்டு பக்கமும் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதே மாதிரி அல்கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பக்கம்லாம் வந்து நல்ல ஸ்லோவாக இருக்குது. D97, D64, டமஸ்க ஸ்ட்ரீட்டை இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே மட்டும் தான் இருக்கே தவிர, மற்றபடி ஹைவேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜ்மான் டு ஷார்ஜா கொஞ்சம் அங்கங்கே ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி மூவ் ஆகிடுது, எங்கேயும் பெருசாக ஒரு கன்ஜெஷனும் ஒரு பிளாக்கேடோ நான் பார்க்கல. ஷேக் ஜயத் ரோட்டில் ஒரு சின்ன கன்ஜெஷன் இருக்குது, கரெக்டாக பிஸ்னஸ் பை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வாசலில் 2 hours துபாய் வர டேரக்ஷன். மற்றபடி இங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. ஸோ குட் டு கோ தான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: தமிழ்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ஏலே ஏலே ஏலே ஏலே.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: வெள்ளை அறிக்கை மூலம் மக்களை ஏமாற்றாமல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டமன்றம் கூடும் நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை திசை திருப்ப வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டதா என்று அவர் கேட்டுள்ளார். தவிக அரசு மீது மக்களுக்கு உண்டான வெறுப்பை திசை திருப்ப வெள்ளை அறிக்கை வெளியீடா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதிநிலையை மேம்படுத்தவும் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் அரசின் செயல் திட்டம் என்ன என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தவிக அரசு எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றது என்று அன்புமணி வினவியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நேரடி கடன் 10 லட்சம் கோடி, மின்சார வாரியம், போக்குவரத்து கழகங்கள் உள்ளிட்ட 3 பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் 3.18 லட்சம் கோடி என, மொத்த கடன் குறைந்தது 13.18 லட்சம் கோடியாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 35% வட்டிக்கு செலவிடப்படுவதாகவும் அரசின் வெள்ளை அறிக்கை தெரிவிக்கின்றது. இந்த புள்ளி விவரங்கள் எந்த வகையிலும் வியப்பளிக்கவில்லை என்று அவர் கூறினார். இதை தமிழகத்தின் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கும் கடன் சுமையை குறைப்பதற்குமான அடித்தளமாகத்தான் புதிய அரசு பயன்படுத்த வேண்டுமே தவிர தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விடுவதற்கான கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். குஜராத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது சொகுசு பேருந்து மோதியதில் 6 பேர் பலியாகினர். விபத்தில் சிக்கிய 20 பேர் காயமடைந்துள்ளதுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அறிந்த ஜரோத் காவல் நிலைய போலீசார் உடனடியாக சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய பேரிடர் பொறுப்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமானது என கூறப்படும் கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட் பகுதியில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் வலான ஊழல் ஒழிப்பு செயற்குழுவினர் சோதனை நடத்தினர். எனினும் அங்கிருந்து சந்தேகத்துக்குரிய பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த வளாகத்திற்குள் துப்பாக்கிகளை மறைத்து வைத்திருப்பதாக கூறப்பட்ட தகவலின் அடிப்படையில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த பிடியாணையின் கீழ் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கனடிய பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்த அமீரக ஜனாதிபதி இருநாடுகளின் வளர்ச்சி இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் பொருளாதாரம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்தார். பரஸ்பர நலன் சார்ந்த பல பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் குறிப்பாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்தும் ஆய்வு செய்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனை சந்தித்த அமீரக ஜனாதிபதி மத்திய கிழக்கின் முன்னேற்றங்கள் மற்றும் பரஸ்பர விருப்பத்தின் கீழ் உள்ள விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அமீரக ஜனாதிபதி மெய்தகு ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் மேற்காசியாவின் தற்போதைய நிலை தொடர்பில் கலந்துரையாடினார். மேலும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலைத்தன்மை, நிலையான அமைதியை உறுதிப்படுத்த பேச்சுவார்த்தை, ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீதான மதிப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் இருவரும் ஆலோசித்தனர். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஓர் இடைக்கால ஒப்பந்தத்தை எட்டியதை தொடர்ந்து பஹ்ரைன், இஸ்ரேல், குவைத், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கான தனது பயண ஆலோசனையை ஆஸ்திரேலியா தளர்த்தியது. பயணம் செய்ய வேண்டாம் என்பதில் இருந்து பயணம் செய்வதற்கான உங்கள் தேவையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்ற நிலைக்கு இந்த ஆலோசனை மாற்றப்பட்டதாக ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பெனி வாங் தெரிவித்தார். இருப்பினும் வளைகுடா நாடுகள் தேவைக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை ஆஸ்திரேலியர்கள் தொடர்ந்தும் ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார்.
3: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் ஜோஹோ.com ஆர் கால் 800 ஜோஹோ.
2: 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வரி வருவாய் 15% உயர்ந்துள்ளது. 2025 ஆண்டில் வாட் எனப்படும் மதிப்பு கூட்டு வரி மற்றும் எக்ஸைஸ் டாக்ஸ் எனப்படும் கலால் வரி மூலம் வசூலிக்கப்பட்டு கூட்டாட்சி மற்றும் உள்ளூர் அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த வருவாய் 46 பில்லியனை தாண்டியுள்ளதாக அமீரக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இது 2024 ஆண்டில் பதிவான சுமார் 41 பில்லியன் திரம்சுடன் ஒப்பிடுகையில் 15% ஆண்டு வளர்ச்சியை காட்டுகின்றது. இந்த வரி வருவாய் அதிகரிப்பு அமீரகத்தின் வலுவான நிதி நிர்வாக அணுகுமுறையையும் நிலையான அரசாங்க வருவாய் ஆதாரங்களை பேணும் திறனையும் வெளிப்படுத்துவதாக நிதி விவகாரங்களுக்கான ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாதி அல் ஹுசைனி தெரிவித்தார். மேலும் இந்த வளர்ச்சி நாட்டின் நிதி சமநிலையை வலுப்படுத்துவதோடு எதிர்கால ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் என்று அவர் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Group of Companies since 1982.
6: 89.4
7: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now, nanu US la kuda. Adha FM da.

0: ஓகே, புதேரால மியூசிக்கல் ரோட் வந்துச்சுல, நீங்க வந்து அந்த ரோட்ல டிராவல் பண்ணீங்களா? இன்னும் பண்ணலையா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் படி புதேரால இருக்கக்கூடிய மியூசிக்கல் ரோட் தான் வந்து த லாங்கஸ்ட் மியூசிக்கல் ஸ்ட்ரீட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 750 meters, 3/4 kilometer ஷேக் கலிஃபா ஸ்ட்ரீட்ல வந்து புதேரா சிட்டிக்கும் புதேரா ஃபோர்ட்டுக்கும் நடுவில் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து புதேரா ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி அவங்க வந்து இனிஷியேட் பண்ணி கவர்மெண்ட்டோட சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இதை மாற்றினாங்க இல்லையா. ஸோ அதில் இப்போ கின்னஸ் ரெக்கார்டும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அண்ட் பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இந்த என்ன சோனா கியூன்னு ஒரு பாட்டு வரும்ல, அது சோனானா தங்கமா? அதுவே எனக்கு போக போதா தெரியும். இந்தி திரியும் ஊர் ஃபுல்லா நான் பெருமிடிச்சிட்டு இருப்பேன், ஆனா சோனானா தங்கன்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி தெரியும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: 18 karat gold lend vartale 18 karat gold vandu 396.75 grams, 21 karat gold 462.75 grams, 22 karat gold vandu 482.50 grams, 24 karat gold vandu 521.25 grams. idha vandu afternoon kaana rate, morning afternoon ku periya vyathasam illa, ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபெடரல் மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்ல எதிர்பார்க்கப்படுது. பாக்கலாம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கோல்ட் ரேட்ல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: ஓகே. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், அது வேணாம் விடுங்க நம்ம வேர்ல்டு கப் பற்றி பேசுவோம், என்னுடைய போட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து நடந்த மேட்ச்சில் பெருசாக எதுவும் ட்ரா இல்லை, ட்ராவே இல்லை. ஆக்சுவலாக ஜார்டன் வர்சஸ் ஆஸ்திரியா ட்ரா ஆகும்னு நினச்சேன் நான், ஏன்னா 1-1 இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அப்புறம் ஆஸ்திரியா கம்பேக் கொடுத்து 3-1 வின் பண்ணாங்க. லியோ மெஸ்ஸி ஹாட்ரிக் அடிச்சார் இன்னைக்கு அர்ஜென்டினா அல்ஜீரியாவில், 3 கோல் அடிச்சு பயங்கரமாக அர்ஜென்டினா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அர்ஜென்டினா ஒரு பக்கம் வின் பண்ணால் நாங்களும் வின் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமான ரைவல்ஸாக மனசில் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய போர்ச்சுகல் ஃபேன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான மேட்ச் இருக்குது. ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ வர்சஸ் போர்ச்சுகல் இன்னைக்கு 9:00 யூஏ டைமின் படி. நேற்று இராக் வர்சஸ் நார்வேல நார்வே கம்ஃபர்டபுள் விக்டரி 4-1. எர்லிங் ஹாலாண்ட் அவங்க ஸ்டார் பிளேயர் 2 கோல் வழங்கும் போல. ஸோ நேற்று நடந்த மேட்சோட சம்மரி, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன், ஃப்ரான்ஸ் செனகல் 3-1. அதில் பாவம் செனகல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இஸ்மாயில் அசார் ஒரு கோல் அப்படியே ஓப்பன் கோலை விட்டுருவார், அந்த கோலை இஸ்மாயில் அசார் அடிச்சிருந்தா செனகல் நல்லா வின் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோத்துறாங்க 3-1. இராக் நார்வே, நார்வே 4-1, அர்ஜென்டினா 3-0, ஆஸ்திரியா 3-1, போர்ச்சுகல் வர்சஸ் டிஆர் காங்கோ இன்றைக்கி 9:00. இன்றைக்கி 12:00 ஒரு பிளாஸ்ட் மேட்ச் இருக்குது. பிளாஸ்ட் ஏன் அதை பிளாஸ்ட்ன்றேன்னா, வேர்ல்டு கப் செமிஃபைனலிஸ்ட், வேர்ல்டு கப் ஃபைனலிஸ்ட், யூரோக்கு பேக் டு பேக் ஃபைனலிஸ்டாக மாறி மாறி இந்த ரெண்டு டீமும் வந்திருக்காங்க. இங்கிலாந்து வர்சஸ் குரோவேஷியா, சரியான மேட்ச், சார் மொரட்டு மேட்ச். நீங்கள் அதை உட்காந்து பாருங்கள் 12:00. நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, எதா பண்ணிக்கலாம் சரியா. காலையில் 3:00 கானா பணமா, ஓகே. காலையில் 6:00 உஸ்பெக் வர்சஸ் கொலம்பியா, நாளைக்கு நைட் 8:00 செக் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ நாளைக்கு ஈவினிங்கோட மொத்தமாக இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் மேட்சஸ் முடியுது. ஸோ எல்லா டீமும் ஒரு மேட்ச் ஆடி முடிக்கிற நாள் நாளை காலையில் 6:00. நாளைக்கு சாயங்காலத்துலேருந்து எல்லா டீமும் அவங்க 2வது மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம மேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த குரூப் ஸ்டேஜே கிட்டத்தட்ட ரொம்ப லென்த்தாக தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. ரவுண்ட் ஆஃப் 32லாம் 28 ஜூன் தான் ஆரம்பிக்குது, இன்னும் 11 டேஸ்க்கு இந்த குரூப் ஸ்டேஜே வந்து ஈஸியாக போகும். ஸோ ஃபுட்பால் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கி 12:00 மேட்ச் மட்டும் பாருங்கள், சரியான மேட்ச் சரியா. ஓகே தொடர்ந்து பேசுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் டிராஃபிக் எங்கே இருக்குங்கிறத சொல்கிறேன்.
1: மசாலா கேஃபே brought to you by Bima Jewellers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
2: ekne kana 91 pode
3: enadhu
2: 90s not

0: ще кесе бъде, ето не.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: இன்னைக்கு நீ
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷாபாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமா சென்டர் துபாய்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: மேலான அனுபவம் since 1982.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
4: Chillax song of the hour.

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
0: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே ஜோஹோ.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: ஓகே, சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை குடுத்துதான் நான் கிளம்ப போறேன். முன்னாடி டிராபிக் பார்த்து வரலாமா?
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: E311 towards Dubai from Sharjah konja slow ah irukku Muesh naangala adhe mari industry area Abu Shagra King Fashion Road இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது. மற்றபடி இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. மதியம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாலியாக போயிட்டு
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் யூ பை ஜெட்டோர் யூஏஇ, அ பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங்.
0: வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
2: சொல்லுங்கள் ராஜ், அபுதாபிலேருந்து.
0: நல்லா இருக்கேன். அபுதாபிலேருந்து உங்கள் பேர் மறுபடியும் சொல்ல முடியுமா?
2: சுடலை ராஜ்.
0: சுடலை ராஜ், ஓகே மிஸ்டர் சுடலை ராஜ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு நியூ காதல் சங்கீதம் நாயகன்.
0: முன்னாடியே கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம் சமூக வலைதள பக்கங்களும் தெரியப்படுத்துங்க. அழகரம் நிகழ்ச்சி எடுத்து உங்களுக்காக தொடங்கவிருக்கு. நாளை சந்திப்போம், சேம் டைம் 11 o'clock. மீன்வைல் இங்கிலாந்து வர்சஸ் குரோஷியா மேட்ச்காக நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். டேக் கேர், பை பை, ஹாவ் அ நைஸ் டே.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams
4: off. Request a song, call or WhatsApp 050-252-8940.
5: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: எமிரேட்ஸ் விமான நிறுவனம் உலகிலேயே முதன்முறையாக முழுமையான பயண காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய காப்பீட்டு திட்டத்தில் மோதல் மற்றும் போர் தொடர்பான சம்பவங்களினால் ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கான காப்பீட்டு பாதுகாப்பும் இடம்பெற்றுள்ளது. மேலும் பயண இடையூறுகள் ஏற்பட்டால் விமான நிறுவனம் நேரடியாக நிர்வகிக்கும் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் கூடுதல் உதவி சேவைகளும் வழங்கப்படும். பயண திட்டத்தில் பிற விமான நிறுவனங்களின் இணைப்பு விமானங்கள் இருந்தாலோ அல்லது எமிரேட்ஸ் சேவைகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலோ பாதிக்கப்பட்ட பயணிகளை அவர்களின் இறுதி இலக்குக்கு எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் எமிரேட்ஸ் மாற்று ஏற்பாடுகள் மூலம் அனுப்பி வைக்கும்.
1: உலகச் செய்திகள்.
2: 30 ஈரானியர்களை திருப்பி அனுப்ப உதவி வருவதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அமெரிக்க படைகள் இந்திய பெருங்கடலில் சில நாட்களுக்கு முன்பு எரிகணை சோதனை நடத்தியதில் எண்ணெய் கப்பலான டெனோர் டவீனா உட்பட தொடர்புடைய குழு உறுப்பினர்கள் உட்பட 30 ஈரானியர்களை திருப்பி அனுப்ப பாகிஸ்தான் உதவி வருகிறது. கராச்சி வழியாக இந்த 30 ஈரானியர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கையை பாகிஸ்தான் ஒருங்கிணைத்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் இஷக் தார் தெரிவித்தார். இந்த குழுவில் அமெரிக்கா தடை விதித்த கச்சா எண்ணெய் கப்பலுடன் தொடர்பு பணியாளர்களும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக ஆட்சியை விட குறைவாக கடன் வாங்கினால் பதவி விலகுகின்றேன் என்று தாவைக்க அரசுக்கு தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கை குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல, 2001-2021 ஆண்டுகளில் வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டன, ஆனால் 2001 வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 10 ஆண்டுகளின் நிதிநிலை விவரங்களை கொண்டது, 2021 ஆண்டு வெள்ளை அறிக்கை அதற்கு முந்தைய 15 ஆண்டுகளின் நிதிநிலை விவரங்களை கொண்டது என்று அவர் கூறினார். ஆனால் தற்போது முந்தைய 5 ஆண்டுகளின் நிதிநிலை என கூறப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன? யாரை காப்பாற்றும் முயற்சியாக அதற்கு முந்தைய அதிமுக அரசின் விவரங்கள் சொல்லப்படவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விதிக்கப்பட்ட தற்காலிக தடையை எதிர்த்து மெசேஜிங் செயலியான டெலிகிராம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் உத்தரவுகளுக்கு எதிராக டெலிகிராம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என டெலிகிராம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்ட யோஷித ராஜபக்ச தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் பிரிட்டன் கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணைக்கு அமைவாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கிணங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருந்தார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் நடைபெற்று வருகிறது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இந்திய அணி சற்று முன்னர் வரை 28.5 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 201 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் அணித்தலைவர் சுப்மன் கில் 95 ஓட்டங்களுடனும் இஷான் கிஷன் 56 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ரோஹித் சர்மா 48 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழக்க செய்யப்பட்டார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் யஷஸ்வி ஜெய்ஷ்வால் 4 ஓட்டங்களுடன் வெளியேறினார். ஆப்கான் அணியின் பந்துவீச்சில் முகமது சலீம் மற்றும் ரஷீத் கான் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். Star of the month. Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எங்க திரும்பினாலும் ஃபுட்பால் திருவிழா, கால்பந்து திருவிழாவா இருக்கு. எந்த பக்கம் போனாலும் அதை பற்றிய பேச்சுக்கள் தான். எந்த அணிக்கு நீங்க ஆதரவு அளிக்கிறீங்க? ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஆதரவு அளிப்பீங்க. சில கிளப்ஸுக்கு ஆதரவு அளிச்சவங்க அவங்களுடைய நட்சத்திர வீரர்களுக்காக, அவர் எந்த நாட்டுக்காக விளையாடுறாரோ, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்காரோ, அந்த ஒரு நாட்டுக்கு ஆதரவு அளிக்கிற நிலைமை காணப்படுது. மெஸ்ஸி ஃபேனா அல்லது ரொனால்டோ ஃபேனா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரைவல்ரி இன்னுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. இன்னைக்கு மெஸ்ஸி வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை படைத்திருந்தாரு. அவருடைய இந்த கால்பந்து தொடரில் முதல் போட்டியிலேயே 3 கோல்களை அடித்திருந்தாரு, அதுவும் ஹாட்ரிக் கோல்ஸ், அடுத்தடுத்து 3 கோல்கள் இல்லையா. இன்னைக்கு மாலை மற்றும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு போட்டி நடக்கவிருக்கு. போர்ச்சுகல் மற்றும் கோங்கோ குடியரசு ஆகியன ரொனால்டோ வரப்போறாரா, கோல் அடிக்க போறாரா, எத்தனை கோல் போட போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப மிகுந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இங்கிலாந்து மற்றும் குரோயேஷியா அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இன்னைக்கு நடக்கவிருக்கு. காலையில் நடந்த அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியில தான் அர்ஜென்டினா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல மெஸ்ஸி 3 கோல்களை போட்டு அசத்தி இருந்தார். அதுக்கப்புறமா ஜோர்தானை 3-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியா வீழ்த்தி இருக்கு. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி, அதுல என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றியே ஒவ்வொரு நாளுமே நாம பேசிக்கொண்டே இருக்க போறோம். இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இல்லையா. சரி, நீங்க எந்த அணிக்கு ஆதரவு அளிக்கிறீங்க, உங்க சப்போர்ட் எந்த அணிக்கு அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு வந்து, அது மட்டும் இல்லாமல் இங்க அமீரகத்தில் இருக்கக்கூடியவங்க 808-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பிடுங்க, நாம பேசலாம் சரியா. அடுத்து 2 பாடல்கள் அடுத்தடுத்து வருது. நேரம் படத்துல இருந்து காதல் என்னுள்ளே வந்து, அப்புறம் தில் படத்துல இருந்து உன் சமையல் அறையில், 2 பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து 2 பாட்டு. 2 பாட்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு திரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய், என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIN கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
5: ப்ரோ, எல்லாமே ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலயும் தடுக்க முடியாது.
5: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, in the varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு, இப்படி ஒரு பழமொழி இருக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இதுதான் முதல் தடவையா நீங்க கேள்விப்படுறது? பழமொழி 400 என்ற ஒரு இலக்கியம் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல 18 கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய ஒரு இலக்கியம். இது வந்து பெரும்பாலும் இந்த அறக்கருத்துக்கள் நீதி கருத்துக்களை பற்றி பேசக்கூடியது. திருக்குறள், நாலடியார், அந்த வரிசையில வரக்கூடிய ஒரு நூல். இது பழமொழி 400 என்று சொல்லப்படுது. 400 பழமொழிகள் இருக்கு இல்லையா? சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை வந்து பாடலாக பாடியிருக்காங்க. அதனால அது பழமொழி 400 என்று சொல்லப்படுது. அதுல வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. உள்ளுறவரால் உணர்ந்தாம் முதலெனினும் எல்லாமை வேண்டும், இளங்கிழாய் தள்ளாது அழுங்கல் முதுபதி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அங்காடி கடை தெருக்கள்ல மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய கன்று கூட ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க எருதாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே கையில் இருக்கக்கூடிய முதல் சிறிதாக இருந்தாலும் விடாமுயற்சியினால அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த ஊரு கூட மெச்ச வாழலாம். முயற்சி தான் எல்லாத்துக்கும் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இது. எனவே அங்காடி மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பழங்கன்று கூட ஒரு நாள் எருதாகலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் தான் இல்லையா? அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதையே நாங்கள் மனிதர்களினுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும் பொழுது, நம்ம கையில வந்து ஒரு சிறு முதல் இருந்தாலும் கூட அதை பல்கி பெருக செய்யறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விடாமுயற்சி இருக்கணும். முயற்சி தான் திருவினையாக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு பாடலினுடைய பொருளாக இருக்கிறது. இந்த பழமொழி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பழைய மொழியா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பழமொழி அப்படின்னா ஒரு பழைய மொழி, இல்லைன்னா நம்மளுடைய முதியவர்கள் சொன்ன ஒரு மொழி அப்படின்னு. ஆனா பழமொழிக்கு ஒரு சுவையான ஒரு பொருள் இருக்கு. அது இப்ப படிக்கக்கூடியதாக இருந்தது. பழம் தின்ன சுவைப்பது உண்பாரின் உடல் வளத்துக்கும் உதவுகிறது. அதே மாதிரி கேட்கறதுக்கு இனிதாகவும் அறிவுக்கு வளம் சேர்க்கிறதாகவும் விளங்கும் அரிய வாக்குகள் தான் பழமொழிகள் என்று சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி பழமொழிக்கு முதுமொழி அப்படிங்கிற ஒரு சொல்லும் நாம சொல்றோம் இல்லையா? இந்த பழமொழி அப்படிங்கிறது பழைய மொழி அப்படிங்கிறது கிடையாது. பழம் மாதிரி சாப்பிட சாப்பிட ஒரு சுவை கொடுக்கக்கூடியதாகவும் சாப்பிட்றவங்களினுடைய உடல் வளத்துக்கு எப்படி உதவுமோ அது மாதிரியாக இருக்கக்கூடிய மொழிகள் தான் பழமொழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பழமொழி 400 இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன அறிவுரைகள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதை எத்தனை அழகா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்றேன். அடுத்து பிகில் படத்துல இருந்து உனக்காக வாழ நினைக்கிறேன் பாட்டு வருது, ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் குரல்ல. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல காட் மூட் அப்படிங்கிற ஒரு பாட்டு கருப்பு படத்துல இருந்து வருது. ரெண்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
4: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
5: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
4: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
5: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
4: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM. இப்போ
6: உங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு விளையாட்ட போறதுக்கு?
7: மனோ பூமி ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
8: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
9: தமிழ் FM தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார வர?
9: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
11: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: அடிங்க.
12: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

தேவரை சாப்பிட்டா கூட வேம்பு வந்து கசக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கைக்குமே தேவரை தின்னினும் வேம்பு. இந்த பழமொழிக்குரிய பாடல் என்ன அப்படின்னா, தெற்ற ஒருவரை தீதுரை கண்ட கால் இற்றே அவரை தெளியற்க மற்றவர் யாவரே ஆயினும் நன்கொழுகார் கைக்குமே தேவரை தின்னினும் வேம்பு. இந்த பழமொழிக்கு இந்த பாடலுக்கு முழுமையான பொருள் என்ன அப்படின்னா, நாம் வந்து நல்லவங்க அப்படின்னு நினைச்சு நண்பர்களாக ஒரு சிலரை கொன்றிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மற்றவர்கள் பற்றி பொல்லாங்கு பேசுவாங்க. அப்போ நாம் என்ன நினைப்போம்னா, நம்மளை பற்றியும் மற்றவங்கள்ட்ட போய் அவங்க அப்படி தான் பேசுவாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சு அவங்கள வந்து அப்படியே நட்பு பட்டியலிருந்து அப்படியே விலக்கிடுவோம். இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவர்களை சாப்பிட்டா கூட வேம்புங்கிறது கசக்கத்தானே செய்யும். அது மாதிரி அவங்க யாரிடத்துல போனாலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளவே மாட்டார்கள் என்றதுதான் இந்த பாடலினுடைய பொருளாக இருக்கு. நம்மோடு பொல்லாங்கு பேசுபவர்கள் மற்றவர்கள்ட்டையும் போய் அதை தான் செய்ய போறாங்க. அந்த ஒரு பழக்கத்தை அவங்களால விடவே முடியாது. எனவே இந்த பொல்லாங்கு பேசுபவர்களிடம் இருந்து எப்பவுமே தவிர்ந்திருக்கணும், அவர்களை நண்பர்களாக வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பழமொழியினான் ஒரு பாடலினுடைய பொருள். கைக்குமே தேவரை தின்னினும் வேம்பு. பிறர் பொல்லாங்கு பேசுபவரோடு நண்பராயிருத்தல் கூடாது என்பதுதான் அந்த பாடலினுடைய ஆழமான ஒரு பொருளாக இருக்கு. இதை நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருப்போம், அதை வந்து நாம பயன்படுத்தியும் பார்த்திருப்போம் இல்லையா. அடுத்து டாக்டர் படத்துல இருந்து நெஞ்சமே பாட்டு வருது, அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல செவ்வானம் பாட்டு வருது பவித்ரா படத்துல இருந்து. ரெண்டு பாடலையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இதெல்லாம் நாம எப்படி பொருள் கொண்டிருக்கோம் அப்படின்னா, தனியா வந்து இருக்கக்கூடாது, எப்பவுமே வந்து எல்லாரோடையும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது தானே. இந்த பழமொழி 400 இது சார்ந்து ஒரு பாட்டு வருது சரியா. இந்த பழமொழியில இருந்துதான் அந்த பாடல்ல இருந்துதான் அந்த பழமொழியே வந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த பழமொழி தனிமரம் தோப்பாகாது அந்த ஒரு பொருள்ல வந்த ஒரு பாட்டு. எதிர்த்த பகையை இளைய தாய பொழுதி கதித்து களையின் முதிராதே தீர்த்து நனி நயப்ப செய்தவர் நண்பெல்லாம் தீர தனிமரம் காடாதல் இல் அப்படின்னு ஒரு பாட்டு. தனக்கு எதிராக தோன்றிய பகைய அது உண்டாகி இளையதா இருக்கும், அது சின்னதா இருக்கும் காலத்திலேயே அதை வந்து களைந்திரணுமா, அப்படி களைந்தால் அது முதிர்ச்சி அடையாது. அத்தோட அந்த பகைவரின் நண்பர்களை எல்லாம் அவங்க விரும்பத்தக்க காரியங்களை செய்து முழுக்கவும் பிரித்து விடுறதும் நல்லது. அதாவது நம்ம வந்து ஒருத்தரை எதிரியா நினைக்கிறோம் அப்படின்னா அவருடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க விரும்பத்தக்க விஷயங்களை எல்லாம் செய்து அவரை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடணும். அப்படி பிரித்து தனியாக்கி விட்டா அந்த பகை வந்து நம்மளை எதையுமே செய்து விடாது, அது சக்தியற்றதாக மாறிவிடும். தனிமரம் காடாவது இல்லை அல்லவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொருள் வருது. ஆமா, அப்ப தனியா இருந்து ஒரு எதிரி கூட தனியா இருக்கும்போது அவருக்கு வந்து சக்தி கிடையாது, 4-5 பேரோட இருந்தாதான் அவருக்கு சக்தி. அப்ப அந்த மாதிரி வேலைகள் செய்து விடணும் அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது. சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டில பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யாரு? நல்லா இருக்கேன் சுடலை ராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் டைமுக்கு. சரி, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு கோபுரவாசல்ல இருந்து போல.
0: திருப்பி சொல்லுங்க, கேட்க மாட்டேன்.
1: கோபுரவாசல்லேன்னு போல ஒரு பெண்.
0: சரி, வருது வருது, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சின்ன ஒரு பாட்டும் வரும், அதோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருந்தது? நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில், அது மட்டும் இல்லாமல் 89.4 தமிழ் பண்பலை என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கம், எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அதை பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது நீங்கள் அழைப்பெடுத்தும் சொல்லலாம். சரி, நான் போயிட்டு வரேன். மீண்டும் நாளை நான் வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: வெறும் ட்ரிபிள் நைன் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி வழங்கக்கூடாது என முதல்வர் விஜயிடம் வலியுறுத்தியதாக வைகோ தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை வைகோ இன்று சந்தித்திருந்தார். இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தடையில்லா சான்றிதழ் வழங்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிரான வழக்கையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: சிவசேனா கட்சியை விட்டு வெளியே செல்ல விரும்பும் எம்பி எம்எல்ஏக்கள் முதலில் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை எம்பியுமான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். என்றும் முதுகில் குத்துபவர்களை மகாராஷ்டிரா மக்கள் இம்முறை சும்மா விடமாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கடந்த சில வாரங்களாக முயன்று வருவதாக மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலனைக்காக நாளை அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரொஹாந்த அபி சூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது இந்த மனுவை பரிசீலிப்பதற்காக நாளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரொஹாந்த அபி சூரிய மற்றும் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வரி வருவாய் 15% உயர்வடைந்துள்ளது. 2025 ஆண்டில் மதிப்பு கூட்டு வரி மற்றும் கலால் வரி மூலம் வசூலிக்கப்பட்டு கூட்டாட்சி மற்றும் உள்ளூர் அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த வருவாய் 46 பில்லியன் திரம்சை தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது 2024 ஆண்டில் பதிவான சுமார் 41 பில்லியனுடன் ஒப்பிடுகையில் 15% ஆண்டு வளர்ச்சியை காட்டுகின்றது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் சில பகுதிகளில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. கசியூரா மற்றும் முக்காரிஸில் இன்று 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் தாயிதில் 23 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் உமல் குவைன் மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: With Raja.
4: Stay tuned.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Hi all, this is Naila Usha. Even in the June 19th date, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch narakkana and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha and Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaippu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry. சஃபாரி மால் ஷார்ஜா.
3: ALD Properties இன் 4th தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: 89.4 தமிழ் FM. Hi all, this is Naila Usha. Even in the June 19th date, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch narakkana and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha and Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaippu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, சஃபாரி மால் ஷார்ஜா.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This are Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
0: You are back.
5: 1 hour of non-stop Raja hits.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: கோல்ட் வாங்கறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: நீங்கள்
4: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
6: This is Naila Usha. Even in the June 19th diyadi, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers inde anjamathe showroom inde launch nadakkana and I have the absolute honor of inaugurating it.
7: Naila Usha udan Nishka Momentous Jewelry in grand launch il kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana vaippu. Adu mattumilla, June 19, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்டும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
1: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே

0: படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
1: Hi all, this is Naila Usha. ஈ வேர்ந்த ஜூன் 19ஆம் தேதி I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் grand launch-இல் கலந்து கொங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டுமில்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
6: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899
7: திரம்ஸ் ஆஃப். திஸ் ஆர் ஆஃப் ராக் வித் ராஜா இஸ் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் தனியார் துறையில் பணியாற்றும் தொழிலாளர் எண்ணிக்கை 2.5% அதிகரித்துள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்காலப்பகுதியில் திறமையான பணியாளர்களின் எண்ணிக்கை 1.5% உயர்ந்துள்ளது. தொழிலாளர் சந்தை கண்காணிப்பு மையம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் தனியார் துறையில் செயற்படும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 0.4% வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த வளர்ச்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் வலுவான முதலீட்டு சூழலை பிரதிபலிப்பதுடன் உலகளாவிய சராசரியை விட அதிகளவில் திறமைகளை ஈர்க்கும் திறனையும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நாட்டின் தொழிலாளர் சந்தையின் வலிமையையும் எடுத்துக் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியானது அல்ல, இறுதி உடன்பாடு திருப்திகரமாக இல்லையெனில் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இன்று பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், ஈரானுடன் கையெழுத்திட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னும் இறுதியானது அல்ல என்றும், இறுதி உடன்பாட்டில் திருப்தி இல்லையெனில் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கலாம் என்றும் எச்சரித்தார். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே, அது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துவோம், அவர்களின் தலைமையில் குண்டுகளை வீசுவோம், அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கடந்த 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் வருடாந்த பாதுகாப்பு உற்பத்தி 1.78 லட்சம் கோடியாக உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் உற்பத்தியான 1.54 லட்சம் கோடியை விட 15.6% அதிகமாகும். 2020-21 நிதியாண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி 84,643 கோடியாக இருந்தது. அதனுடன் ஒப்பிடும் பொழுது தற்போதைய பாதுகாப்பு உற்பத்தி 110% அதிகரித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை உயர்த்திடுமாறு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அவர் இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2,708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற தகுதி தேர்வுக்கான முடிவுகளை ஜூன் மாத இறுதியில் ஆசிரியர் தகுதி வாரியம் வெளியிடவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தடையாக இருந்த கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்பான வழக்கை கடந்த மே மாதமே சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்த நிலையில் ஏற்கனவே அறிவித்த 2,708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுடன் மேலும் காலியாக உள்ள 1,292 பணியிடங்களையும் சேர்த்து 4,000 காலி பணியிடங்களாக உயர்த்தி உதவி பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிப்பதாக அறிவித்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி லக்னோவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலில் துடுப்பிடித்து ஆடிய இந்திய அணி 49.5 ஓவர்களில் 402 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய ஆப்கானிஸ்தான் அணிக்கு 403 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அணி சார்பில் அணித்தலைவர் சுப்மன் கில் அதிகபட்சமாக 154 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்தார். இஷான் கிஷன் 125 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ரோஹித் சர்மா 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 26 ஓட்டங்களுடன் வெளியேறினார். வாஷிங்டன் சுந்தர் 19 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டமிழந்தார். அணியின் ஏனைய வீரர்கள் 5க்கும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் கரோட்டி 4 விக்கெட்டுகளையும் ரஷீத் கான் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
3: Business update. Brought to you by Zoho.com. Zoho recruit irukumbodhu candidate recruitment patti oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
2: உலக நாடுகளில் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்ற இறக்கத்துடன் வர்த்தகமாகி வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. துபாய் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.3% உயர்ந்து வர்த்தகமாகியது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.1% உயர்ந்து வர்த்தகமாகியது. அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.1% சரிந்தது. கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சுட்டன் 0.3% உயர்ந்து வர்த்தகமாகியது. இந்தியாவில் சென்செக்ஸ் இன்று 347 புள்ளிகள் உயர்ந்து 77,155 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 96 புள்ளிகள் உயர்ந்து 24,085 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது.
3: Business update. Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
5: Star of the month. Star of the month. Singer S.

0: தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே. சாயங்காலம் துபாய் டு ஷார்ஜா போறப்ப ஐயோ ஏன்டா ஷார்ஜால வீடு எடுத்தோம் அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறம் பரவாயில்ல, ரெண்ட் கம்மியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் இந்த விஷயத்துல யாரும் பாராட்டலாம் அப்படின்னு டிராஃபிக்கை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிராஃபிக்ல சகிச்சு உட்காந்து எப்படியோ வீட்டில் சேரும்போது அந்த ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும். பட் எக்ஸ்ட்ராவா ஒரு மேட்டர் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, லெட்ஸ் பிகின். பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக். தமிழனா பிறந்துட்டான். இந்த டைம் சொல்றது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 4:15, அது இன்னைக்காவது வந்து இங்கிலீஷ்ல கேட்டால் 4:15 அப்படின்னு, இல்லாட்டினா 4:15. இப்படி எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே ரைட், இது இங்கிலீஷ்ல ஓகே, ஆனா 4:15 நம்ம வாழ்க்கையில சொன்னதே கிடையாது. 4:30 சொன்னதே கிடையாது. 4:30. ஸோ இது வந்து எனக்கு இன்னைக்கு காலையில் யோசிச்சுன்னு இருந்தேன். ஏன்னா காலையில் நான் கண் முழிக்கும் போது கரெக்டாக வந்து 8:15. என்னைக்காவது வந்து காலையில் எப்போ எந்திரிச்சு அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு 8:15 எந்திரிச்சுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? கிடையாது, சொல்லியிருப்பீங்க. 10:00 ஒரு வாட்டி சொல்லியிருப்பீங்க, மீது 9 8:15 தான் சொல்லியிருப்பீங்க. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இதனால நீயும் நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். துபாய் டு ஷார்ஜா ரெகுலராக நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஷார்ஜாவில் தங்கி வேறு வேறு எமிரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, மெயினாக துபாயில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ வில் நோ த ஸ்ட்ரகிள் ஆஃப் டிராஃபிக். ஓகே, டிராஃபிக். ஐ டோன்ட் லைக் டிராஃபிக், பட் டிராஃபிக் லைக்ஸ் மீ.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஒருவேளை ஷார்ஜால நீங்க இருந்து, அதுவும் ஷார்ஜால அல்தவுன் ஏரியால, அதுவும் அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட நீங்க இருந்தீங்க அப்படினா, டெய்லி கம்யூட் டு துபாய் வந்து அப்படினா லாங் கியூ ஆஃப் பிரேக் லைட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் லேன் சேஞ்சஸ், அதுக்கு அப்புறம் வந்து இந்த ரவுண்ட் அபௌட் இது இருக்காதுல, சரி ஓகே உள்ளுக்குள்ள இருக்குமா இருக்கும், சரி அதையும் சேர்த்துப்போம். ரவுண்ட் அபௌட் கிட்ட போயிட்டு லைட்டா ஸ்லோ பண்ணி போறது, அப்புறம் இந்த ரவுண்ட் அபௌட்ல எப்படினா யூ டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு லேன்ல போனோம், ரைட் எடுக்கிறதுக்கு ஒரு லேனில் போனோம், செகண்ட் எக்ஸிட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு லேனில் போனோம். இதெல்லாம் ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட 750 மில்லியன் திரம்ஸ் போட்டு வந்து இந்த அல்தாவுன் அல்தாவுன் டனல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எப்படின்னா, இந்த அல்லாத பிரிட்ஜ் வழியாக நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், இது வந்து டிராஃபிக்கை பயங்கரமாக குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இன்ஃபினிட்டி பிரிட்ஜெலாம் அதுக்கு தான் கட்டினாங்க, ஆனாலுமே இப்போ எடுத்து பார்த்தா இன்ஃபினிட்டி பிரிட்ஜுமே கூட்டமாக இருக்குது. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் புது புது ரோடு டனல் பெரிய லேன்லாம் பண்ணி டிராஃபிக்கை குறைக்க நினைக்கிறாங்களோ, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கார் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு டிராஃபிக் ஜாஸ்தியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனிவேஸ் இது ஒரு புது வழி சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இது எப்படின்னா இட்ஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ராடோ 750 மில்லியன் திரம்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இது எப்படின்னா இந்த 100 ரோடு இருக்கு இல்லையா, அதோடைய டெவலப்மெண்ட்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படின்னா இட் வில் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் இந்த அல் ஒரோபா ஸ்ட்ரீட்டுக்கு தெரியும், இருக்கு தெரியுமா, துபாயிலிருந்து அங்கேருந்து அல்நாத பிரிட்ஜ் வரைக்கும் போகிற வழியில் அப்படியே வழிநடுக பெருசாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யாராவது அல்தாவுன்ல தங்கியிருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ. வாயில் சக்கரை எழுதி போட்டுக்குங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அல்தவுன்ல இல்லாத எனக்கு, அப்படி அல்தவுன்ல இல்லாத உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கறத அப்படியே இந்த அடுத்த ஒரு 4 hours இருக்க அப்படியே பேசுவோம். வேற ஏதாவது ரோட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, ஊர்ல நாட்டு நிலவரம் என்ன, ஏஆர் ரஹ்மான் வீட்டில் எப்போ பிரியாணி போட்டாங்க, எல்லா விஷயத்தையும் 4 hoursக்கு சூப்பராக கச்சிதமாக கவர் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்டார்டிங்ல ரெண்டு ரீமிக்ஸ் பாட்டு எடுத்து வச்சிருக்கோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் பாட்டு எங்க கேட்ட மாதிரி இருக்குமே. எஸ் யூ ஆர் ரைட், பட் ஆக்சுவலி ஆல்சோ யூ ஆர் ராங். இந்த பாட்டு வந்து பழைய கமல் பாட்டு, அதை அப்படியே ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 3 படத்துல இருந்து 3 இப்படி ஒரு பாட்டா, எலக்ட்ரானிக் மிக்சிங்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரெண்டு ரீமிக்ஸ் பாட்டு பேக் டு பேக் வருது, கேட்டு முடியுங்க. ஐல் பி பேக். ஒரு சினிமா நியூஸ் ஒன்று இருக்கு, வரேன் வந்து பேசுவோம். நம்பராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடை.
2: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு Oh, my God.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: The evening karak traffic to matna unna time pass panna vekkata gadagadna chayanu kurichu onni vai panni kaatta the evening karak

0: வெல்கம் பேக். நான் பிராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். கென் கருணாசும் சிவகார்த்திகேயனும் வந்து துபாயில் இருக்காங்க. அதாவது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அவர் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவர் நல்லா பழக்கப்பட்டவங்க எங்கேயாவது நமக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிற ஏரியாலே இருப்பாங்க, ஆனால் நம்ம மீட்டே பண்ண முடியாது. இப்போ இது எப்படின்னா, இங்கேருந்து அதாவது ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தவங்களை நம்ம மீட் பண்ணுவோம், ஏன்னா வந்து நம்ம ஊருக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போவோம், மெனக்கேட்டு மீட் பண்ணிட்டுலாம் வருவோம். ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க ஒரே ஏரியாவில் இருந்தால் கூட சரி என்ன அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சரி இந்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் மீட்டே பண்ண மாட்டோம். அதாவது இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எங்கே இருக்கான், அவன் மிருத்துஃபில் இருக்கான், நான் ஜேவிசியில் இருக்கேன். கிட்டத்தட்ட 311 பிடிச்சா ஒரே ரூடு தான், முக்கால் மணி நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி அரை வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. எப்போ போன வருஷம் ஜான்வரியில் எதுக்கோ மீட் பண்ணுது, அதுவும் வந்து ஏதோ ரேண்டமாக துபாய் மாலில் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா மீட் பண்ணலாம்டா, டே இந்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வாரம் எதுக்கு, அடுத்த வாரம் எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆனால் அடல்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே வந்து வீக்கெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வேலை இருக்குது, வேலை இருக்கோ இல்லை இல்லையோ, சும்மா வெட்டியாவது வீட்டில் இருப்பேனே ஒழிய இந்த தெரிஞ்சவனை போய் நான் பார்க்க மாட்டேங்கிறது அப்படியே சப்கான்ஷியஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னென்னா, வி ஆர் நாட் அகெயின்ஸ்ட் மீட்டிங் தெம், த திங் இஸ் வி டோன்ட் அந்த அந்த அந்த உந்துதல் வரவே மாட்டேங்குது தெரிஞ்சவங்களையோ இல்லை வந்து. அதான் ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம இருக்கிற ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஊர்லேருந்து கிளம்பி வராங்க அப்படின்னா போகலாம் பார்க்கலாம், சும்மா ஒரு ஒன் டைம் மீட்டிங் தானே அப்படி. ஆனால் இப்போ இதே வந்து பக்கத்துலேயே நமக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறது தான் ரொம்ப ரேராக கேஸ்னாக இருக்குது. அது என்னன்னு தெரில, நீங்களும் அந்த மாதிரி தானா இல்லை நான் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு தெரியல. சரி, ஏதோ ஒன்று கோல் ரேட்டை சொல்லுவோம், கோல் ரேட் வேறு ஏறிட்டு இருக்கு, சுச்சுவேஷன்லாம் பயங்கர நார்மலாகிட்டு இருக்கு போல், சந்தோஷம். அட் தி சேம் டைம் கோல்ட் ரேட் வேற ஏறுது, அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase பண்ணலாம், refer and earn first purchase bonus கூட இருக்கு, available in play store and app store.
0: 522 dirhams 25 fils, இது வந்து 24 carat தங்கத்துடைய விலை. And 483 dirhams 50 fils, இது வந்து 22 கேரட் தங்கத்துடைய விலை. அண்ட் 21 கேரட் வாங்குறதுக்கு ஆசை இருக்குன்னா அதுவுமே வந்து 463 திரம்ஸ் 50 ஃபில்ஸாம். ஓகே ஓகே, ஏதாவது பயங்கரமான பிஸ்னஸ் நியூஸ் எதாவது படித்து அப்படிங்கிட்ட சொல்லான்னு பார்க்குறேன், ஆனால் எதுவும் பெருசாக வர்ற மாதிரி தெரில எனக்கு. யாராவது இந்த ஹீமேன் பார்த்தீங்களா, ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அந்த படம் இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கேன். யாரெல்லாம் 90s கிட்டாக இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து சுட்டி டிவி பார்க்குற ஆளாக இருந்தீங்களோ, யாரெல்லாம் வந்து சுட்டி டிவி பார்த்துருப்பீங்களோ, சுட்டி டிவியில் வந்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து இந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்னு ஒன்று போடுவாங்க, சரியா, சூப்பராக இருக்கும். ஜாக்கி சான், அங்கிள் ஜூலி, அப்புறம் வந்து பீமா, நான் இருக்கா இது, இன்னொரு பக்கம் மென் இன் பிளாக் போடுவாங்க, அப்புறம் வந்து காட்ஸிலா போடுவாங்க, அப்புறம் அதாவது இந்த படத்தில் வர்றது எல்லாத்தையும் கார்ட்டூன் ஆக்கி போட்டுட்ருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஐ வுட் சே. ஓகே, ஸோ இது கூடவே சேர்ந்து தான் ஹீமேன் மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸும் போட்டுட்ருந்தாங்க. ஹீமேன் வந்து வருவோம் அப்படி, ஹீமேன் கூட வந்து ஒரு புலி ஒன்று இருக்கும், அந்த வரிப்புலி வந்து பயங்கர பயந்த ஒரு வரிப்புலியாக இருக்கும். ஹீமேன் கிட்ட ஒரு வாள் இருக்கும், அந்த வாளை தூக்கி வானத்தை காட்டி கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி அப்படி சொன்னார்னா ஹீமேன் வந்து ஹீமேன் ஆகிடும் அப்படி. ஆனால் அந்த ஹீமேனுங்கிறதே இது என்ன, இப்போ சூப்பர் மேன்னா சரி ஓகே அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஸ்பைடர் மேன் அப்படின்னா ஓகே ஒரு மீனிங் இருக்குது, பேட்மேன் அப்படின்னா ஒரு ஒரு மீனிங் இருக்குது. ஆனால் ஹீமேனுங்கிறது என்ன, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஓகே ஆள் பார்க்குறதுக்குனால வாட்ட சாட்டமாக 6 அடியில் 6 பேக்லாம் வச்சுட்டு அர்னால்டுக்கு அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் இருக்காருன்றது ஓகே, அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக இருந்து இப்போ படத்துலேயே கூட அந்த மாதிரி ஒரு ஆளை தான் காஸ்ட் பண்ணி படமும் நல்லா ஓடிட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் வாட் இஸ் தி ரியல் மீனிங் ஆஃப் ஹீமேன், சூப்பர் மேன் அப்படின்னா வந்து அருமையான ஒரு மனிதன் அப்படி வச்சுக்கலாமா, ஸ்பைடர் மேன்னா சிலந்தி மனிதன், ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களோட கேரக்டருக்கும் அவங்களுக்கு இருக்கிற சூப்பர் பவருக்கும். ஹீமேன் ஹீனா என்ன, அவன், மேன்னா மனிதன், அவன் மனிதன். ஆனால் பட் ஐ டோன்ட் திங்க் ஹீமேன் ஹாஸ் காட் ஒரு ஒரு ஒரு ஒரு லாஜிக்கல் பேர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் நான் சுட்டி டிவியும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னா, சுட்டி டிவி பார்த்தவங்களுக்கு, ஹீமேன் பார்த்தவங்களுக்கு, கார்ட்டூனாக ஹீமேன் பார்த்தவங்களுக்கு, நீ வந்து படம் போய் பார்க்குற அந்த ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த பண்ணு. ஓகே, ரஜினி முருகன்ல இருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு அப்படி கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக் வித் அனதர் பேங்கர் நியூஸ். Now, bravo, and you're listening to 89.4 Tamil FM.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri Pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
3: விஜயந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
3: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
5: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? விளையாட்ட போறதுக்கு
6: மனோபூமி ஜோடி போட்டு முன்ன வந்து நின்னாலுமே அம்மா அம்மா தான்.
7: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
8: லான்ச்சில் கலந்துக்கோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
9: வெல்கம் பேக். நவ ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, நான் ஃபஸ்ட்டு டிராஃபிக் அப்டேட்டை சொல்லிட்டு வேற ஒரு மேட்டர் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க.
10: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
9: ஓகே, ஸோ தேரா கிளாக் டவர் தாண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் துபாய் டு ஷார்ஜா ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து சஹாரா சென்டருக்கு முன்னாடி, அதாவது அல்நாதா துபாய் ரீஜன் இருக்குல்ல, அதை தொடர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் மறுபடியும் இந்த அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனை தாண்டி இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற வழியில். ஸோ போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக
10: போங்க. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
9: So the matter is, Dubai Marathon is back. நீங்கள் கண்டிப்பாக அல்கேல் ரோடு, அப்புறம் வந்து நம்ம ஷேக் சாயத் ரோடு, இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோர்டிங்ஸில் துபாய் மாலத்தான் இஸ் பேக். அது என்ன மாலத்தான் அப்படின்னா பேரில் இருக்குது, ஆனால் என்னென்ன மாலில் நடக்குது அப்படிங்கிறதுலாம் எல்லா மால்லையுமே நடக்குது. ஓகே, இது வந்து 2.0, அதாவது ஜென்ரலாக நீங்கள் ரோட்டில் ஓடுற மேரத்தான், அது இது வந்து ஒரு மேரத்தான், ஒரு ஷார்ட், எல்லாருமே கலந்துக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. ஓகே, வாரம் வாரம் நடக்குது, செப்டம்பர் 15 வரைக்கும், அதாவது 15 ஜூன்லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் வாரம் வாரம் நடக்குது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஓகே, துபாய் மால், மால் ஆஃப் எமிரேட்ஸ், துபாய் ஹில்ஸ் மால், சிட்டி சென்டர் மர்தஃப், சிட்டி சென்டர் தேரா, துபாய்

0: ஃபெஸ்டிவல் சிட்டி மால் இங்கெல்லாம் தான் நடக்குது. ஸோ 2.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இதெல்லாமே இண்டோர் மாலுக்குள்ளேயே ஓட போகிறீங்க. எத்தனை பேர் ஷாப்பிங்கு போயிட்டு நம்மளை அறியாமே 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உள்ளே நடந்துட்டு வரோம் தெரியுமா? அதுக்கு மாலத்தான்ற பேரில் ப்ராப்பராக தெரிஞ்சே நடந்துட்டு வருவோம். இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ துபாய் மாலத்தானில் கலந்துக்கிறதுக்கு துபாய் மாலத்தான் அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா வரும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் வந்து அந்த மாலுக்குள்ளே எங்கே வேணால் நடக்கலான்ட்டு இல்லை, என்ன ரூட்டில் நடக்கணும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் போட்டிருப்பாங்களாம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கலந்துக்கோங்க. என்னப்பா துபாய் சூடுப்பா, எப்போப்பா இல்லை போகிறது, ஏதோ ஃபிட்டாக இருக்கிறதுக்கு வழியே இல்லை, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாமல் யூ ஹேவ் ஆல்வேஸ் அண்ட் 365 டேஸுமே ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. கலந்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: வெற்றி
2: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: Golden song of the hour.
6: Golden song of the hour.
7: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஓகே, கந்தசாமி படத்துலேருந்து என் பேர் மீனா குமாரி வேணும் அப்படின்னு அவங்க பேர் மீனா குமாரியா, அதனால் ஷார்ஜாலேருந்து அவங்களே வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எதாவது பாட்டு வேணும் அப்படின்னா ஐதர் காலன் ஆஸ் இல்லாட்டினா 0502528940 இஸ் த நம்பர். And the rest, you know the drill.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: உலகின் முதல் முழுமையான பயண கவர் எனப்படும் புதிய காப்பீட்டுத் திட்டத்தை எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தொழில்துறையில் முதன்முறையாக மோதல் சம்பவங்களால் ஏற்படும் மருத்துவ செலவுகளையும் உள்ளடக்கிய காப்பீட்டு பாதுகாப்பை வழங்குகிறது. அத்துடன் விமான நிறுவனமே ஏற்பாடு செய்யும் ஹோட்டல் தங்குமிட வசதி மற்றும் பயண இடையூறுகள் ஏற்பட்டால் நீட்டிக்கப்பட்ட உதவிகளும் இதில் அடங்குகின்றன. அமெரிக்கா ஈரான் உடன்பாட்டுக்கு ஆதரவு அளிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலும் ஒப்பந்தத்தை பின்பற்ற வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஆதரிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளதுடன் இந்த நிலைப்பாட்டை ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ தனது ஈரான் வெளிவிவகார அமைச்சருடன் நடந்த தொலைபேசி உரையாடலில் தெரிவித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் மேற்கொண்ட பயனுள்ள நடுநிலையாக்க முயற்சிகளின் மூலம் எட்டப்பட்ட புரிதல்களுக்கு மாஸ்கோ ஆதரவு தெரிவித்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: வெள்ளை அறிக்கையின் மூலம் பிரச்சினைகளை மட்டுமல்ல தீர்வுகளையும் பேச வேண்டும் என்று பி. சண்முகம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை வெளியிட்டுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் பி. சண்முகம், தமிழ்நாட்டில் அமைந்துள்ள புதிய அரசு 211 பக்கங்களை கொண்ட பொது நிதி குறித்த ஆய்வு 2021-26 வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுபோன்ற அறிக்கைகள் பொது விவாதத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதாகவும் அரசின் எதிர்கால பொருளாதார முடிவுகளை மக்கள் கருத்தை உள்வாங்கி முன்னெடுப்பதாகவும் அமைய வேண்டும் என்பதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எதிர்பார்ப்பு என்று தெரிவித்தார். நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதம் விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21 தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்நிலையில் நீட் மறுதேர்வை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதத்தில் விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வரும் ஜூலை மாதம் நீதிபதி நரசிம்மா தலைமையிலான அமர்வில் வழக்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவித்து ஒத்திவைத்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் டெங்கு நோய் பரவல் அதிவேகமாக அதிகரித்து வரும் நிலையில் இவ்வருடத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அபாய கட்டத்தை எட்டும் நிலை காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் முதல் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிவேக அதிகரிப்பு பதிவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கமைய ஏப்ரல் மாதத்தில் 5,600 டெங்கு நோயாளர்களும் மே மாதத்தில் 8,500 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. விளையாட்டு செய்திகள்.
2: நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. ஓவல் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் நியூசிலாந்து அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 75 ஓட்டங்களை பெற்றது. இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை ஹென்றி நிக்கோல்ஸ் 23 ஓட்டங்களுடனும் ரிச்சின் ரவீந்திரா 11 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அணித்தலைவர் டாம் லதம் 27 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். டெவன் கான்வே 9 ஓட்டங்களுடன் வெளியேறினார். இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் நாளை தொடர உள்ளது.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. கசியூரா மற்றும் முக்காரிஸில் 46 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் தாய்தில் 23 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 42 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைமா துபாய் மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: சூப்பர்மேன் ஏன் பறக்கக்கூடாது? சூப்பர்மேனோட குணமே பறக்கிறது தானே. வெல்கம் பேக் நம்ம ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் நம்பர் ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ பொதுவாகவே வந்து சூப்பர் மேனை போலலாம் பறந்து வர வேண்டி கரெக்ட் தான். ஆனால் சின்ன வயசுலலாம் வந்து நீங்கள் ஏதாவது கார்ட்டூன் கீர்ட்டூன் பார்த்துருந்தீங்கன்னா, அதுவும் விஜய் டிவியில் சாயங்காலம் 4:30 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுமே குட்டீஸ் கார்னர் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் வந்து பேரை கரெக்டாக அவன் சொல்ல மாட்டான்னு தூக்கிட்டு வந்துடக்கூடாது. என்ன புரிதா? ஓகே ரைட்டு. என்ன மேட்ருனா, சாயங்காலம் வந்து இந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து கார்ட்டூன் வந்து தமிழாக்கம் பண்ணி தமிழ் டப் பண்ணி போடுவாங்க. அதில் வந்து அதிகபட்சமாக ரொட்டேஷனில் இருந்தது ரெண்டு, ஒன்று சூப்பர்மேனு இன்னொன்று கார்கோயில்ஸ்னு ஒன்று. சரி, அது ஒரு ஓரமாக வருவோம். ஆனால் சூப்பர்மேனுக்கு படத்துலேயும் சரி கார்ட்டூன்லேயும் சரி ஒரே இன்ட்ரோ. அது காமிக்ஸ்லேயும் சரி இன்ட்ரோ என்ன அப்படின்னா வந்து, ஓ இட்ஸ் எ பேர்ட், நோ இட்ஸ் எ பிளேன், ஓ இட்ஸ் சூப்பர் மேன் அப்படின்னு வானத்தில் ஏதோ ஒன்று பறந்துட்டுருக்கிறத மக்கள் தரையிலிருந்து பார்த்து, இல்லை அது அது ஒரு பறவை, இல்லை அது ஒரு விமானம், இல்லை அது சூப்பர்மேன். எனக்கு இது சொல்லுவது ரொம்ப சின்ன புள்ளத்தனமாக இருக்கும், பட் இருந்தாலும் ஓகே. வாழ்க்கையில் ஒரு 30 வயசு 50 வயசுலாம் ஆனதுக்கப்புறம் சின்ன குழந்தையாக இருக்கிற பல பேர் இருக்காங்க. அதான் சின்னதில் எதெல்லாம் வாங்கிக்க முடியாதோ, சின்ன வயசில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் நம்மளே வளர்ந்து வேலைக்கு போய் படித்து சம்பாரித்து அப்புறம் அந்த நம்ம காசுலேயே அந்த சின்ன வயசில் வாங்க முடியாத பொருளாக வாங்கி வச்சுக்கிறது. இப்போ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் ஏதோ ஒரு மீம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், சரியா? அதில் வந்து மீமில் ஒரு ரீல், ஆமாம், அதில் வைஃப் வந்து சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் போய் சூப்பர் மார்க்கெட் போனால் இதை வாங்கிட்டு வர்றான். என்னன்னு பார்த்தா கிண்டர் ஜாய், கிண்டர் ஜாய். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிண்டர் ஜாய் வந்து விலை ஜாஸ்தி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக விலை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா கிண்டர் ஜாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 திரமா, அட்லீஸ்ட் அன்டில் லெஸ் தென் 10 திரம்ஸ் தானே கிண்டர் ஜாய். ஆனால் கிண்டர் ஜாய்க்குள்ளே இருக்கிற அந்த முட்டாய்க்காகலாம் எவனும் வாங்குறது கிடையாது. அதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்கும், அந்த கிண்டர் ஜாயை வாங்கி ஒரு பக்கம் அந்த முட்டாயை தூக்கி விசிறடிச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற அந்த பொம்மையை குட்டியுண்டாக செஞ்சு வீட்டில் கலெக்ஷனாக வைக்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கும், ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வாங்கி தருவாங்க நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், இன்ஃபேக்ட் நானே கொஞ்சம் அந்த மாதிரி தான். எனக்கு வந்து இந்த சின்ன சின்ன சைஸ் கார் வாங்குறது பிடிக்கும். அப்புறம் வந்து எனக்கு காமிக் புக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம வந்து ஸ்பைடர்மேன் பைத்தியம் அப்படிங்கிறதுனால ஸ்பைடர்மேன் ரிலேட்டடான மாஸ்க், ஆக்ஷன் ஃபிகர் எல்லாத்தையும் வாங்குறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 16 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த டைமில் நம்மளால் வாங்க முடியலன்றதுக்காக வளர்ந்து பெரிய ஆளாகி காசு சம்பாரித்து சின்னதில் வாங்கி அனுபவிக்க முடியாததை இப்போ வாங்குறது. இந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது 1-2 குவாலிட்டி இருக்கும்ல, சின்ன வயசில் ஒரு சில விஷயங்கள் வாங்க முடியாமல் போயிருக்கும், அது பல ரீசன்ஸ் இருக்கும். அதை இப்போ பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் என்ன அப்படி வாங்குறீங்க எனக்கு அதை சொல்லுங்கள். டுடே வில் டாக் அபவுட் இட். ஓகே, 800-8940 இஸ் நம்பர். பட் டு பிகின் வித், ஆப்வியஸ்லி வி ஹேவ் யூஏஇ அப்டேட்.
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: வெரி சிம்பிள். இப்போ வந்து துபாய் போலீஸ் வந்து ஃபேக் இன்சூரன்ஸ் ஆடெல்லாம் சோஷியல் மீடியாவில் வருது, நீங்கள் பாட்டில் வந்து கையில் காசு கார்டெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் லைக் ஃபேஸ்புக்லேயோ எதாவது ஆட் கீடு வருது அப்படின்னா நல்லா கிராஸ் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இன்சூரன்ஸ் கம்பெனி பேர் போட்டே கூட ஏமாத்துறாங்களாம். ஸோ பி ஆல்வேஸ் கோ ஃபார் தி ஆத்தென்டிசிட்டி. உங்களுக்கு வந்து கூகுள்லேயே வந்து நம்பர்லாம் கிடைக்கும், காண்டாக்ட் நம்பர்லாம். ஃபோன் பண்ணி ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கங்க, இது நீங்கள் தானே அப்படின்ட்டு. கையில் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, அப்புறம் பார்த்துங்க நீங்கள்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Let me talk to this manishan. Hello sir. வணக்கம்.
2: Good evening.
0: செந்தில்க்கு வந்து என்ன இந்த மாதிரி சின்னதுல வாங்கணும்னு நினைச்சேன் சார், ஆனா முடியல சார், இப்ப வாங்கி அனுபவிக்கிறேன். அப்படினா என்னது?
2: The guns, bravo. Different guns, actually.
0: What is it? Gun,
2: actually.
0: Gun, no?
2: Actual gun, no. No,
0: it's not. It's a little... Tell me. Tell me.
2: There are toy shops where there are guns. I'm going to shoot my
0: son. If you give your son, you're going to shoot your son. What? I'm going to
2: shoot my son. Now, if you
0: come to the gun, what is the gun? What is the gun? என்ன மேட்ரு, என்ன பேக் ஸ்டோரி?
2: அது சின்ன வயசுல இருந்து அந்த கன் மேல ஒரு கிரேஸ், பட் அப்போ வந்து அஃபோர்டபுளா இல்ல. நவ இட்ஸ் மோர் அஃபோர்டபுள், சோ லெட்ஸ் என்ஜாய்.
0: நல்லா அந்த கான்ட்ரா எல்லாம் விளையாடுவீங்களோ? பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ZOHO அழைக்கவும்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: Denso's UAE's first distributor, 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
9: Hi all, this is Naila Usha. இவேர்ன ஜூன் 19ஆம் தேதி, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன் தே 5th ஷோரூம் இன் தே லான்ச் நடக்கான, and I have the absolute honor of inaugurating it.
10: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச் கலந்துக்கோங்க, சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட்போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டாக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். Nishka Momentous Jewelry, சஃபாரி மால், ஷார்ஜா.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
12: ஹாய், நான் காஃபி.
13: ஹலோ, நான் தான் டிராவல்.
14: வணக்கம், நான் நினைவுகள்.
13: ஹாய், நான் தான் இயற்கை.
12: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
13: எங்கப்பா மனசு காணோம்.
12: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
13: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
15: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ரீல்ஸுக்கு 2000 ரூபா, டான்ஸுக்கு 10000 ரூபா. அந்த பாட்டு யாராவது கேட்டீங்களா? கேட்கலன்னா கேளுங்க. எங்கே கேட்குறதுன்றீங்களா? இப்போதைக்கு இங்கே கேட்க முடியாது. யூடியூப்பில் இப்போ அனிருத்தோட ஆல்பகோக்கி வரமாட்டேங்குது, ஆல்பகோக்கி ரெக்கார்ட்ஸ் அந்த லேபிளில் இருக்கிற யூடியூப் சேனலில் இருக்குது, போய் கேளுங்க. பாட்டு பேர் வந்து அரவிந்த். வெல்கம் பேக், நான் ப்ராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இஃப் யுவர் நேம் இஸ் அரவிந்த், அரவிந்துங்கிற பேரில் ஏதாச்சும் பாட்டோ இல்லை படமோ இல்லை ஏதாச்சும் இருக்கா? நான் யோசிச்சு வைக்கிறேன். சரி, பை தி வே இப்போ வந்து முகமது இருக்கா? அப்படி முகமது
1: மறுபடியும் புரியுதா? அது நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், அப்ப கிடைக்கல. அப்ப எங்க வீட்லயே அதை பத்தி வாங்கி தரல, ஆனா அப்படியே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் துபாய்க்கு எல்லாம் வந்து இப்பதான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் ஊருக்கு போகும்போது ஒரு கண்டக்டர் கேட்டேன், ஆனா இந்த இதெல்லாம் எங்க இருந்தா வாங்குறீங்க அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில கிடைக்கும் அந்த மீன் கேட்டு பாருன்னாரு. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இங்க நான் வந்து பாண்டிச்சேரி பேசிக்கா, ஸோ அதுக்கப்புறமேட்டு அதை வந்து 40 ரூபா கொடுத்து வாங்கினேன் நான் அந்த
0: விசில் வாங்கிருக்கீங்க.
1: ஆமா, அடுத்த இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுட் எல்லாரும் பாக்குறதா அந்த படத்துல காட்டுவாங்கல்ல, அந்த சிக்கனை வந்து ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி அந்த தந்தூரி சிக்கன், அது வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு என்னடா ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா இருக்குமோன்னு சொல்லி நம்ம வாங்கி சாப்பிட்டோம். ஐ மீன் நம்ம ஏர்ன் பண்ணி நம்ம ஓன் மணில சாப்பிட்டோம், பட் ஆனா அந்த அளவுக்கு அது பெருசா ஃபீல் இல்ல.
0: எந்த தந்தூரி சொல்றீங்க நீங்க, எனக்கு புரியல. சும்மா ஜென்ரலா தந்தூரி சிக்கன் சொல்றீங்க?
1: ஜென்ரல், ஆமா ஜென்ரலா பாத்துக்கோங்க.
0: ஓகே ஓகே ஓகே.
1: அடுத்து இன்னொன்னு என்னன்னா அந்த ஜூஸ் பாட்டில், நீங்க அந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சம்மர் வெகேஷன்ல காட்டினாலே அந்த ஜூஸ் பாட்டில் ஒரு ஆரஞ்சு சொல்லி இருக்கும், ஆரஞ்சு இல்லைனா அந்த லெமன்.
0: ஓகே,
1: அது எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் அந்த மாதிரி குடிக்கலாம்னு சொல்லி நான் 2 மணி டைம் இங்க துபாயில நான் ஆர்டர் பண்ண அது வந்துச்சு, நான் குடிச்சேன். ஆனா எனக்கு அது புரியவே இல்லை எதுக்காக அந்த அந்த லெமன் அங்க சொல்லி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, பட் நான் என்ஜாய் பண்ணேன். பட் அதுக்கப்புறமேட்டு தான் அது
0: யூ மீன் லைக் இப்ப ஜென்ரலா நம்ம ஏதாவது பார்க்கு எல்லாம் போனோம்னா ஒரு காக்டெயில் மாதிரி கொடுப்பாங்க சைடுல.
1: கரெக்ட், அதுல வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சொல்லி இருப்பாங்கல்ல சைடுல.
0: ஓகே ஓகே.
1: சோ அது நான் பார்க்கும் போது அது ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது, ஒரு நல்லா இருந்துச்சு பிரசன்டேஷன். சோ அதுக்கப்புறமேட்டு நான் ஆர்டர் பண்ணது நான் மாக்டெயில் மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன் நானு. அதுக்கப்புறமேட்டு தான் அது கெட்டா அப்பாங்க சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு சால்ட் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா நீங்க அதை புரிஞ்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் இதுக்காக நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இதை வந்து ஒரு கிரேஸா வச்சிருந்தோமே எனக்கு ஃபீல் ஆனது.
0: அது பார்க்கும் போது ஒரு அழகா இருக்குல்ல?
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபிளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்க்கு தான் வேற எதுவும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஆனா ஓகே, ஆனா ஜெனூனா இதெல்லாமே வந்து சின்னதுல பாக்குறப்போ நம்ம நேர்ல எங்கேயும் கிடைச்சிருக்காது இல்லையா? ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் கூல் மேன், தேங்க்யூ தேங்க்யூ. முகமதுக்கு வந்து எப்படி ஒரு ஆசை பார்த்தீங்களா? ஆனால் சின்னதில் நமக்கு நிறைய கியூரியாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த பேர்ஸ் சோப்பு இருக்குங்களா, அந்த சோப்பு வந்து எப்படின்னா விளம்பரம் வரும்போது கண்ணாடி போல் சோப்பு அப்படிங்கிற மாதிரி ஆடுன்னு நினைக்கிறேன், வேக்லி ரிமெம்பர். அந்த சோப்பு எடுத்து இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் இருக்கிறவங்க தெரியுவாங்க, ஆனால் உண்மையாகவே சோப்பில் எப்படி தெரியுமான்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு வேண்டிய அந்த சோப்பை வாங்கி இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் பார்க்க வேண்டியது. இப்போ சோப்பில் நிஜமாகவே அந்த பக்கம் தெரியுதுன்னா கூட என்ன யூஸ்? ஆனால் அது ஒரு ஆசை, அது பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த கியூரியாசிட்டி அப்புறம் வந்து ஒரு ஆர்வம், அப்புறம் சின்ன வயசில் நமக்கு கிடைக்காத அந்த ஏக்கம், அதெல்லாம் தான் வந்து பெருசானதுக்கப்புறமா இதெல்லாம் வாங்கினது. எனக்கு இன்னுமே எனக்கு ஒரு ஆசை நிறைவேறவே இல்லை. இந்த சின்னதுலலாம் அந்த உக்காந்துட்டு கார் இருக்கும், கார் டாய் இது இன்னும் இருக்குது, ஒரு ஸ்டியரிங் இருக்கும், கீழே பெடல் இருக்கும், நீங்கள் உட்காந்து ஓட்டலாம். ஆனால் இப்போ என்னால் வாங்க முடியும், ஆனால் சைஸு பார்த்தாது ஒரு கால் கூட உள்ளே போகாது, சிலதெல்லாம் அனுபவிக்க முடியாது பாஸ். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது இது மாதிரி நல்லாயிருக்கும். 90s நாட்டத்தில் அப்படியே மின்சார கண்ணா இல்லை மின்சார கனவுல இருந்து பாட்டு வருது ஆன் தி வே. Bravo, and this is 89.4 Tamil FM, and you're listening to
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, Inda varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year. Enjoy பண்ணுங்க.
3: 91 போடு.

நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: தஞ்சாவூர்
0: பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
4: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வெல்கம் பேக் அண்ட் ஓகே 544 ஆன் த கிளாக் நம் பிராவோ, யூ லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சின்ன வயசில் வாங்க முடியாத, அனுபவிக்க

0: நம்மளும் ஒரு சில பொருளை கையில் காசு இருக்கும்போது வாங்கலாம்னு நினைப்போம். ஆனால் வந்து என்னங்க நீங்கள் 25 வயசாச்சு, நீங்கள் போய் இந்த பொம்மை வாங்கிட்டு இருக்கீங்களா, கேட்டுருவாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி அப்படின்னு நானே ஒரு ஓரமாக உட்காந்துருவேன் நான். ஆனால் இப்போ ஆன்லைன் இருக்குது, இப்போலாம் பெருசாக யாருமே கண்டுக்கிறதுல எதையுமே அந்த மாதிரி. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சின்ன
0: வயசுல எதை பார்த்து கேட்டீங்க?
1: அதே அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து நான் கேட்டேன்.
0: ஆனா நான் கேட்கல, எங்க அம்மா கிட்ட ஆக்ஸ் ஸ்ப்ரே வேணும்னு.
1: ஒண்ணு
0: இல்லையா? இல்ல, மேல இருந்து பெண்கள் எல்லாம் விழுவாங்களே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா?
1: எதுவும் நடக்கல.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: அதே மாதிரி சின்ன வயசுல கார்ல சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கார்ல உட்காந்துட்டு உள்ளாக உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கார் இருக்கு
0: தெரியுமா,
1: அது மாதிரி வாங்கி ஓட்ட. அப்ப சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்க யாராச்சும் ஓட்டுறத பார்த்தா சூப்பரா இருக்கு, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில இதெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவட என் மகனுக்கு வாங்கினேன், வாங்கி அது மேல நான் உட்காந்து ஓட்டுக்கிட்டு தெரியுங்க.
0: நீ உங்க பையனுக்கு வாங்கி நீங்க ஓட்டுனீங்களா?
1: எனக்கு
0: வாங்கி கொடுத்து நீங்க ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி
1: பாத்தீங்கன்னா,
0: ஒரு வயசு குழந்தைக்கு வண்டி வாங்கி கொடுத்து நீங்க ஓட்டிட்டு சுத்துறீங்களா? நியாயமா அது? ஆனா ஓகே, பிரச்சனை இல்ல, நான் வந்து சப்போர்ட் பண்றேன். அப்படி ஒரு ஆசை. சரி, 6 மணிக்கு பாருங்க, பாருங்க நேத்திக்கு ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தின, எல்லாருமே சொதப்பி தள்ளிட்டீங்க. இன்னைக்கு கடைசியா நடத்துறேன் இந்த கான்டெஸ்ட், ஜாய் அலுகாஸோட கான்டெஸ்ட் இது, நல்லா கேட்டுக்கோங்க. கோல்டன் சேலஞ்ச் வித் ஜாய் அலுகாஸ். இப்போ வந்து நான் ஒரு 3 பேரை சொல்லுவேண்ணா, நீங்கள் வந்து joylucas.com/AE அதுக்குள்ளே போனீங்கன்னா சில பிராண்ட் பேர்லாம் வரும். பட் ஓகே, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறத விட நான் 3 பேரை சொல்கிறேன். இது நீங்கள் வந்து ஓகே, 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட், அப்புறம் 4¾ சவரனில் போல்கி ஜுவல்லரி, போல்கி நெக்லஸ், டர்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்டு இயர் ரிங்ஸ். சரியா, இது என்னென்னா, இப்போ இந்த 3 பேரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும், 8050252 8940 நம்பருக்கு. என்ன பண்ணும், உங்கள் பேரை ஜேஏ அப்படின்னு போட்டு இப்போவே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அப்போ நான் சடனாக 6 மணிக்கு மேலே ஏதோ ஒரு ரேண்டமான நம்பருக்கு நான் கால் பண்ணுவேன். அதனால் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து ஒரு 7 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஃபோன் எப்படியே கையில் தானே இருக்க போகுது, எங்கே போக போகிறீங்க நீங்கள்? எங்கே போனாலும் ஃபோனை தூக்கிட்டு தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து கால் பண்ணுறப்போ இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு பேரை கரெக்டாக சொல்லி காட்டுவீங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட், 4¾ சவரன் போல்கி நெக்லஸ், 3வது டர்கிஷ் ஸ்டைல் 22 கேரட் கோல்டு இயர் ரிங்ஸ். நேற்றுக்கு நான் சொல்லிட்டேன், படபடன்னு நம்பர்லாம் போட்டு விட்டீங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா அதாவது நீங்கள் சொன்னீங்க, ஆனால் வந்து நான் கவனிக்கலை அப்படின்னு கவனிக்காமல் நீங்கள் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி எனக்கும் 5 நிமிஷம் உங்களுக்கும் 5 நிமிஷம் ஆக மொத்தம் 5 நிமிஷம் வேஸ்ட். சரி, என்ன கோல்டன் சாங் ஆஃப் தி இயர் வரணுமே இந்நேரம், இல்லை மாற்றிட்டோம் நாங்கள், சில்லாக் சாங் ஆஃப் தி இயரில் வந்து வாய முடி சும்மா இருடா அந்த பாட்டு வருது, கேட்டு முடியுங்க. உங்களுக்காக வந்து அதுக்கு முன்னாடி ஆடு வரும், வில் பி பேக். நம்ம ப்ராபோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: ஜூன் 19 ஆம் தேதி

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1,899

0: ஒன்னையும் பயப்படி காட்டா. கோல்ட் அப்டேட்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: வாங்க 6 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம்.
3: The Evening Correct presented by BNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. brought to you by Anna Thangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப் போவதாக எழுந்துள்ள யூகங்களுக்கு தாம் பதில் சொல்ல முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இரண்டு பேர் ராஜினாமா செய்ய மாட்டார்களா என்று கேட்கின்றீர்கள், யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அதுபற்றி இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுடன் பயணிப்பீர்களா அல்லது தாவிக்காவுடன் இணைவீர்களா என்று கேட்கின்றீர்கள். பொதுக்குழுவில் சகல கோணத்திலும் இதுபற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு என்ன நிலைப்பாடு என்று அங்குதான் முடிவு தெரியும் என்றும் வைகோ தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து செயல் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார். மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். ஏசி வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை புதிதாக கொள்முதல் செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: வளர்ச்சி என்பது யாருக்காக, யாருடன் இணைந்தது, எந்த திசையில் என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் அனைவருக்கும் சமச்சீரான பகிரப்பட்ட நிலையான பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பிலான அமர்வில் கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். இன்றைய யதார்த்தம் என்னவென்றால், வளர்ச்சி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது வர்த்தக புள்ளி விவரங்கள் பற்றியதாக இருக்கக்கூடாது. வளர்ச்சி யாருக்காக, யாருடன் இணைந்தது, எந்த திசையில் என்பதுதான் முக்கியமான கேள்வி என்று தெரிவித்தார். கூட்டு வளர்ச்சி என்பது லட்சியங்களை அடைய உதவும் என்பதை இந்தியாவின் அனுபவம் நிரூபித்திருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது, பரந்த அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஜனநாயக ரீதியாக அதிகாரமளித்தலை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: தற்போது உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வீழ்ச்சியடைந்த போதிலும் அந்த விலைகளுக்கேற்ப உள்நாட்டில் நிலவும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என இலங்கை தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாந்த தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமையை விளக்குவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். தற்போது நாட்டில் நுகரப்பட்டு வருவது இதற்கு முன்னர் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் என்பதால் அந்த விலைகளின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பு தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு சாத்தியமில்லை என்று அவர் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியானது அல்ல, இறுதி உடன்பாடு திருப்திகரமாக இல்லையெனில் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இன்று பேசிய அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே, இது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் என்று டிரம்ப் கூறினார். அவர்களின் தலைமையில் குண்டுகளை வீசுவோம், அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று டிரம்ப் தெரிவித்தார். 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வரி வருவாய் 15% உயர்ந்துள்ளது. 2025 ஆண்டில் வாட் எனப்படும் மதிப்பு கூட்டு வரி மற்றும் எக்ஸைஸ் டாக்ஸ் எனப்படும் கலால் வரி மூலம் வசூலிக்கப்பட்டு கூட்டாட்சி மற்றும் உள்ளூர் அரசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட மொத்த வருவாய் 46 பில்லியனை தாண்டியுள்ளதாக அமீரக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இது 2024 ஆண்டில் பதிவான சுமார் 41 பில்லியன் திரம்சுடன் ஒப்பிடுகையில் 15% ஆண்டு வளர்ச்சியை காட்டுகின்றது. இந்த வரி வருவாய் அதிகரிப்பு அமீரகத்தின் வலுவான நிதி நிர்வாக அணுகுமுறையையும் நிலையான அரசாங்க வருவாய் ஆதாரங்களை பேணும் திறனையும் வெளிப்படுத்துவதாக நிதி விவகாரங்களுக்கான ராஜாங்க அமைச்சர் முகமது பின் ஹாதி அல் ஹுசைனி தெரிவித்தார். மேலும் இந்த வளர்ச்சி நாட்டின் நிதி சமநிலையை வலுப்படுத்துவதோடு எதிர்கால ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரம் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளுக்கு ஆதரவளிக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
3: சர்வதேச
2: ஆற்றல் அமைப்பு தனது மாதாந்த எண்ணெய் சந்தை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தில் இருந்து உலக எண்ணெய் சந்தை மெதுவாக மீண்டு வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2027 சந்தை பெரிய அளவில் எண்ணெயை வழங்கும் நிலைக்கு மாறும் என்றும் சர்வதேச ஆற்றல் அமைப்பு கணித்துள்ளது. தற்போதைய இடையூறுகள் குறைந்த சந்தை நிலைமை சீராகும் போதிலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு உலக அளவில் எண்ணெய் வழங்கல் தேவையை விட அதிகமாக இருக்கும் நிலை உருவாகலாம் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. உலக சந்தையில் இன்று எண்ணெய் விலை $80 கீழ் குறைந்தது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $76.79 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $79.83 உள்ளது. அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
4: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேப்போம்.
1: Star of the month.
5: Singer SPB.

ஓகே, 6 மணி ஆயிடுச்சு. சம்மரில் இருட்டாகிறதே லேட்டு அப்படிங்கிறதுனால 7:30 மணி ஆனால் எனக்கு வந்து ஓகே ஷோ முடிகிற ஒரு ஃபீலிங்கே எனக்கு வருது. ஏன்னா யூஸ்வலாக வந்து 6 மணிக்கே வந்துடும், 2 மணி நேரம் இருக்கா எப்படி ஓட்டுறது அந்த மாதிரி யோசிப்பேன் சில நேரம். ஆனால் இன்னைக்கு இந்த சம்மரில் ஐம் எ ஃப்ரீ பேர்ட்.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். வாரிசு படத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இப்படி ஒரு பாட்டு. ஹே, அப்படி ஒரு பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு விஜய் பாட்டா, ரெண்டாவது பாட்டு விஜய் பாட்டு தானே வரணும் அப்படி நான் சொல்ல, எங்க மியூசிக் ஸ்கெட்யூலர் சொல்ற அப்படி. சிபியூதுனது போதும், உள்ளுக்குள்ளே வந்ததுன்னு இப்படி ரெண்டு பாட்டு நறுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான். சரி ஓகே, இப்போ வந்து யூஏஇ அப்டேட் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி நல்ல அப்டேட் ஒன்று வந்திருக்கு. யா, லெட்ஸ் சீ வாட் தர் இஸ். யா,
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ஆக்சுவலாக வந்து ஒரு 38 and 40 மேலே இருக்கிற பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய காமனாக ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நிறையா யூஏஇயில் இருக்கிற அண்ட் குளோபலி இருக்கிற நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன கிளினிக்ஸ் கூட இந்த ஒரு ப்ரிலிமினரி டெஸ்ட் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. ஏன்னா அந்த ஒரு 40+ ஆகிறப்போ பிரெஸ்ட் கேன்சர்ன்றது பெருசாக அது அதில் பாதிக்கப்படுறவங்களுக்கு உண்டான அந்த வலியும் ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் இப்போ அந்த அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ என்னென்னா, இன்றைக்கி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன் யூஏஇ, அதாவது ஒரு புது பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அபுதாபியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்ஜியல் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குளோபல் மெடிக்கல் மைல்ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் வந்து காமிசஸ்ட்ரண்ட். ஆமாம், அதான் பேர். ஸோ விமென் ஆஃப் யூனோ இந்த 40s and 40+ அவங்களுக்கு இருக்கிற இது ஒரு அட்வான்ஸ்டு பிரெஸ்ட் கேன்சர் பிரச்சனையை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்த்து வைக்கும். கிட்டத்தட்ட 56% வந்து இதில் ஒரு ப்ரொக்ரெஷன் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றினா பெரிய நியூஸ்னு வந்திருக்கு. பட் ஒரு ஜஸ்ட்டாக பார்க்கும்போது இதுதான், பட் சூப்பர் மேட்டர் இல்லை. ஏன்னா இப்போ உலகத்திலே மனுஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறது என்ன அப்படின்னா, கேன்சர் அந்த பக்கம், டயபிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரோக்கு அண்டு பக்கவாதம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெர்மனண்ட் ஆகிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. அண்ட் அதுவும் வந்து ஒரு எல்டர்லி ஏஜில் இந்த மாதிரி நோயெல்லாம் தாக்குறவங்க அந்த வலி அனுபவிக்கக்கூடிய அந்த ஏஜை தாண்டினதுக்கப்புறம் ஐதர் மோஸ்ட்லி அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்களுடைய பேரண்ட்டாக இருப்பாங்க, ஒரு பிரெட் வினராக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அந்த ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வருஷக்கணக்கில் போகும், வலியோடு சேர்த்து காசும் நிறையா போகும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு ரெவல்யூஷன்லாம் ஒன்று வரும்போது, தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் நியூஸ் தட் ஐ ஹர்ட் டுடே. இப்போ வந்து பெருசாக இருக்குது இந்த நியூஸு, பட் இதுதான் சூப்பர். கங்க்ராட்ஸ் டு எனி ஒன் ஹூ ஹேட், யாருக்கு இந்த ஐடியா வந்தது, யார் வந்து பிரேக் பண்ணாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது, பட் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அதாவது ஓகே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதாவது இந்த காமிசிஸ்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு, இது இந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக இந்த டிசீஸ் கண்ட்ரோலுங்கிறது 16 9.2 ஒம்பதரை மாதமாக குறைஞ்சிருக்கான். 16 வலியிலே இருக்கிறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட வந்து அந்த வலியோ இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டைமோ அந்த மெத்தட்ஸோ வந்து வெறும் 9 முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் மேட்ரு. ஓகே, லெட் எவ்ரிபடி ஹூ ஹேஸ் இல்னஸ் லைக் திஸ் அவர் உங்கள் வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டோ தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா, ஸோ லெட் ஆல் கெட் ரெக்கவர்ட். சரி, இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். எங்கே அந்த பட்டன் எங்கே எடுத்து வச்சுனேன்?
1: கோல்டன் சேலஞ்ச் வித் ஜாய் ஆலுகாஸ்.
0: ஓகே, நான் வந்து மூணு பேர் சொல்லியிருந்தேன். அந்த மூணு பேரை கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250 dirhams மதிப்புள்ள ஒரு டைமண்ட் வவுச்சர் ஜாய் ஆலுகாஸ்லேருந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு பாட்டு இருக்குது, சரி, அந்த பாட்டு முடிச்சுட்டு வாங்க, திருப்பி வந்து நம்ம அந்த கேம் வந்து விளாடுவோம். அண்ட் இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் திஸ், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ஜேஏன் டைப் பண்ணி உங்கள் பேரை இன்கேஸ் இஃப் யூ கேன் எமிரேட்ட 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விடுங்க. ஐ வில் பி பேக். யா,
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: வெற்றி வெற்றி
5: 25 million dirhams with big ticket.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
5: plus weekly cash draws.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
7: Hi all, this is Naila Usha. ஈ வருன ஜூன் 19th தேதி I am coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the 5th showroom in the launch நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
8: Naila Usha உடன் Nishka Momentous Jewelry இன் grand launch-இல் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 pound கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.

0: ஓகேவா? இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டீங்கன்னா 0502528940 இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். ஜேஏன்னு டைப் பண்ணி உங்கள் பேரோட போட்டிங்கன்னா நான் திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணுவேன். கால் பண்ணும்போது இந்த மூணு பேரில் ஏதாவது ஒரு பேரை கரெக்டாக சொல்லணும். நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருந்தால் பொரட்டா என்ன வரட்டா, கரெக்டாக சொன்னீங்கன்னா 250 dirhams மதிப்புள்ள டைமண்ட் வவுச்சா. இப்போ சொன்னதுனால இப்போ இம்மிடியட்லி வாட்ஸ்அப் பண்ணவங்களுக்கு நான் கால் பண்ண மாட்டேன். அப்போ 6 மணிலேருந்து மெசேஜ் போட்டவனுக்கு அவங்க தான் நமக்கு முக்கியம். நான் வந்து இப்போ கால் இப்போ மெசேஜ் போட்டவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கூடுவேன் நான். சரி ஓகே, எனக்கு வந்து இன்கமிங் கால் பண்ணாதீங்க. இப்போ இன்கமிங் கால் பண்ணிங்கன்னா என்னால் அதுக்கப்புறம் அவுட்கோயிங் கால் பண்ண முடியாது. அது ஏன்லாம் நீ கேட்கக்கூடாது சரியா? பட் எனிவேஸ் அவங்க கால் ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். பண்ணாதீங்கன்னா தான் பண்ணுவீங்கன்னா தெனாவட்டிக்குன்னே பண்ணுறது. கால் பண்ணாதீங்கன்னா வந்து மெனக்கிட்டு பண்ண வேண்டியது உட்காந்து. ஓகே இந்த நம்பர் அந்த நம்பர் அப்புறம் வந்து இப்படி அப்படி அப்புறம் 7 அப்புறம் 2 கால் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். சில பேரில் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபோன் அடித்தா எடுத்துட்டு மறந்துட்டேங்க சொல்ல வேண்டியது, இல்லாட்டி கவனிக்கவே இல்லைன்னு சொல்லு. மறந்துட்டேன்னு சொன்னால் கூட நான் ஒத்துப்பேன். சரி பரவாயில்ல, ஒரு ஞாபகம் மருதி இருக்கதானே செய்யும்.
1: ஹலோ
0: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம். சிலிண்டர் கேட்டிருந்தீங்களா வீட்டுக்கு?
1: இல்லையே.
0: இல்லையே. ஓ, வீட்டில் வந்து பைப் தான் யூஸ் பண்ணுறீங்களோ?
1: ஆமாம்.
0: சுனிதா மேடம்.
1: ஆ சொல்லுங்கள்.
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் ப்ராவோ.
0: ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோமா?
1: இல்லை,
0: ஃபர்ஸ்ட் டைம்.
1: என்ன
0: பண்ணுறீங்க சுனிதா மேடம்?
1: Actually now I'm working with the bank.
0: Oh okay, bank uthiyoga 4 manikku mudinjirum jali na 6:30 ku la veetla irukinga neenga.
1: Yes.
0: Okay seri solunga ipo visithukku varuvom solunga correct ah solunga neenga da solanum.
1: Okay fine. Yeah, 18 carat daily wear lightweight bracelet.
0: Adada ha.
1: Nale mukal sovereign polki jewelry necklace.
0: Seri ha.
1: Turkish style 22 carat gold earrings.
0: மாஸ் மேடம், என்ன எழுதி வச்சு படிக்கிறீங்களா நீங்க?
1: ஆக்சுவலி இல்ல, அதனால கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணிடுவோம் டக்குன்னு.
0: டீச்சரா நீங்க?
1: முன்னாடி டீச்சரா இருந்தேன், இப்ப பேங்கிங்ல இருக்கேன்.
0: ஆமா, ஆக்சுவலா உங்ககிட்ட அந்த டீச்சர் டோன் தெரியுது. சில்ட்ரன் சிட் டவுன், ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படி சொல்லுங்க.
1: பட் ஓவர் தி ஃபோன் எஸ்.
0: நீங்க நீங்க வந்து சின்ஸ் யுவர் டீச்சர் எனக்கு ஒரே ஒரு டயலாக் மட்டும் சொல்லி காட்டுங்க. சரி ஓகே, திஸ் கிளாஸ் இஸ் தி வர்ஸ்ட் கிளாஸ் இன் தி என்டைர் ஸ்கூல் சொல்லுங்களேன் ஒரு வாட்டி.
1: This class is the best class in the entire world. No worse class.
0: Ella teacherum ella class and kurippitta one rendu teachers irupanga ella class layum idu solluvanga inda class mari mosamana class e inda school le kada ella class layum idu solluvanga appadi thana?
1: Illa illa illa, na vandu actually konja worse class le poirken, commerce classes alla appo kuda na sollirken you will be the best people in the world because you will be the ministers and all those.
0: நீங்க பாருங்க, ரேடியோல பேசுறோம் இருக்க, என்ன வேணா சொல்லக்கூடாது. கரெக்டா?
1: இல்ல இல்ல, ரெஜமா யூ கேன் ஆஸ்க் மை ஸ்டூடண்ட்ஸ், எனி ஆஃப் மை ஸ்டூடண்ட்ஸ். ஐ அம் எ டிஃபரண்ட் டீச்சர் ஆக்சுவலி.
0: யூ ஆர் எ டிஃபரண்ட் டீச்சர். அந்த எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீச்சர் நீங்கனா.
1: ஜஸ்ட் அஸ் பிராவோ இஸ் டிஃபரண்ட் இன் ரேடியோ ஜாக்கி, யூ நோ, லைக் தட். ஹாப்பி?
0: ஹாப்பி. அத யூ நோ ஸ்டஃப். எப்படி பேசினா வந்து பேசுவோம். பட் எனிவேஸ் எனிவேஸ் தேங்க் யூ, நைஸ் டாக்கிங் டு யூ. And
1: thank you so much. Your show is excellent and you actually carry it out with a lot of passion from your heart, you know, which I really appreciate.
0: Thank you Sunita.
1: I'm hearing to your other thing.
0: Thank you. Yeah. Thank you so much. Okay, ungalku voucher, ivangalukku oru moonu voucher kuduthirunga please.
1: Oh, very good.
0: Thank you. Thanks madam, have a nice day.
1: Thanks.
0: Okay, right. Sunita madam, enna clear ah pesnaanga adu vandu ella nama school la nama ellathukkume pidicha oru teacher irupanga, adhaadu avanga kitta free ah pesalam, avanga kitta vandu easy ah vandu oru vishayatha communicate pannidalam. Avanga vandu அடிக்கிறதுக்கு முன்னாடியோ திட்டுறதுக்கு முன்னாடியோ நம்ம சொல்கிறது கேட்பாங்க. அவங்ககிட்ட தான் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் சுனிதா மேடம். சுனிதா டீச்சர் அடிச்சுக்கலாம் நம்ம இனிமேல். மேடம், இது வரைக்கும் நீங்கள் வந்து ரேடியோ கால் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னீங்க. சின்ஸ் வி ஹவ் கிவன் யூ த வவுச்சர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல்சோ சின்ஸ் யூ ஆர் அ வெரி குட் அண்ட் வெரி காம் டீச்சர், ப்ளீஸ் லிசன் டு ஆல் தி ரேடியோஸ் அண்ட் ஸ்பெஷலி 89.4 WFM. ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல இண்டி சாங்னு வந்துட்டு இருக்கு. பாடினது டி டில தி. நல்லா இருக்கு இந்த பாட்டு, கேட்டு முடியா?
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year. La enjoy pannunga. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தையா என்ன தெரியுமா?
3: விஜயாந்தினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
4: 20 வயசுல ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்ங்க.
3: நூறுசாமி ஜூன் 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
4: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னாங்க, இப்படி ஏன் கேட்கணும்?
5: வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
6: பிளஸ் வீக்லி கேஷ் ட்ராஸ்.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
6: பிக் டிக்கெட்.ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
7: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
8: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
9: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
8: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
9: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
8: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
10: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
11: டேய், என்ன சொல்ற?
10: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
12: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
8: யூ ஆர் பேக்.
13: ஒருத்தர் எத்தனை மெசேஜ் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்காரு தெரியுமா? ஓகே, நான் இப்போ வந்து ஜோயல் காசோட ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். 250 திரம்ஸ் மதிப்புள்ள வவுச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 050-252-8940 நம்பருக்கு JN டைப் பண்ணி, நான் ஒரு 3 நகையோட பேரை சொன்னேன், அதை கரெக்டாக நான் ஃபோன் பண்ணும்போது சொல்லிடுங்க, வாட்ஸ்அப்பில் இருந்து நான் கூடு அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. அந்த 3 நகையோட பேர் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்போ ஒருத்தர் கூப்பிடும், ஹலோ, பார்ப்போம் பார்ப்போம் எடுக்கிறாரன்னு பார்ப்போம். எடுக்கட்டும், எடுத்து பேசட்டும், சொல்லட்டும் கரெக்டா. ஐயோ கடவுள், ஐயா வணக்கம். என்ன இப்பெல்லாம் வந்து ஏதாவது பிராங்க் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வாய்ஸ் வச்சு டக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க எல்லாரும். இல்ல இருங்க ஒரு நிமிஷம், தெரியும்
14: எட்டாந்தேதியிலிருந்து
13: இப்ப வரைக்கும் அவ்வளவு மெசேஜ் போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி, அப்புறம் எந்த, அப்புறம் கால் பண்ணுவேன் நான் சொல்றேன், எந்த நம்பிக்கையில மெசேஜ் போட்டீங்க? நடத்தும் போது நான் வந்து சீரியஸாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணுவேன் நான். நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தயாராக இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பு, ஏன்னா 250 திரம் இஸ் நாட் அன் ஈஸி திங். உங்களுக்கு வேணும்னா சீரியஸாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி பேருக்கு ட்ரை பண்ணிட்டு நிஜமாகவே கால் வந்ததுக்கு அப்புறமா இந்த 2 மினிட்ஸ் எனக்கும் வேஸ்ட் இல்லை, உங்களுக்கும் வேஸ்ட்டு. ஸோ அதனால் லெட்ஸ் ட்ரை, வேற ஒருத்தர் பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் பேசி சொதப்பி உங்களுக்கு ஆன்சர் தரலன்னா ஓகே சூப்பர், ட்ரை பண்ணி உங்களுக்கு வரல நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னா நான் அப்போ கூட ஒத்துக்கிறேன். ஐயோ பார்ப்போம் இவராது கரெக்டாக சொல்கிறாரான்னு. ஆ ஹலோ, எடுக்கவே இல்லையா? எல்லார்த்திட்டையும் பேசி பேசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஹலோ கேட்குது எனக்கு. ஆ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காதை காட்டணும். இந்த கான்டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சோம். ஹலோ ஹலோ சார்,
15: ஹலோ
13: ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் வாட்ஸ்அப்ல நான் வந்து உங்க கான்டாக்ட் ஏதாவது போட்டீங்களா சார் தமிழ் எஃப்எம்க்கு?
11: ஆமாங்க சார், நான் போட்டிருந்தீங்களா
13: சார்? சரி சரி சார். இப்போ வந்து பிராவோ வெளியில் ஷோ பண்ணிட்டு இருக்காரு சார், நாங்கள் இங்கிருந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கரெக்டாக பதில் சொல்றீங்களான்னு கேட்டுக்கலான்னு பார்த்துங்க சார். இங்கே சொல்லுங்க ஒரு வாட்டி சார். இருக்கீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எழுதி எழுதி வச்சிருக்கீங்களா?
11: சார் இல்லைங்க சார், எழுதி வைக்கலீங்க சார்.
13: சரி, ஞாபகத்தில் இருக்குங்களா
11: சார்? சார் 4:45 போன கோல்டு
13: என்னது
11: சார்? 4:45 போன் சார், கோல்டு பிரேஸ்லெட் சார்.
13: கோல்டு பிரேஸ்லெட்டுங்களா? சரி, அடுத்து 3 இருந்துச்சுங்க சார். ஏதாவது ஒன்று கூட நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா கூட ஓகே தான். உண்மையாவே யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போவோம், வவுச்சர் நான் உங்களுக்கு தர மாட்டேன்.

0: வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்றைக்கி நேரமே சரியில்லை, வேறு யாருக்காவது கடைசியாக கூப்பிடுவோம். அதாவது சில பேர் எப்படின்னா மெசேஜ் நிறைய போட்டிருக்கீங்க கால் வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனால் கால் வந்தால் சொதப்புறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஆ சரி, ஒருத்தர் கூப்பிடுவோம். ஐ திங்க் ஐ ஹாவ் ஹோப் ஆன் திஸ் கை, வில் சி. ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமைனா, அப்படியே நம்ம வந்து கால் ஆனரில் இருந்துகிட்டே கால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் ஐ எம் நாட் வெரி மல்டி டேலண்டட். ஒரு நேரத்தில் ஒரு வேலையுமே என்னால் செய்ய முடியும். சரி பார்ப்போம், இவர் பேசுகிறாருன்னு பார்ப்போம். இந்நேரம் மனசில் மற்றவங்களாம் திட்டிகிட்ருப்பாங்க, எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு மட்டும் ஃபோனே ஓட மாட்டேங்கிறேன் அப்படி. ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சரி மிஸ்டர் கமலேஷ், இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் எவ்வளோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சு சொல்லிட்டார். இப்படி இவர் சொல்லி சொதப்பினா கூட ஒத்துப்போனார், ஆனால் ஃபோன் பண்ணுறதுக்கப்புறம் நான் கண்டுக்கல, நான் யோசிக்கல, நான் கேட்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மெசேஜ் போடாமே இருந்துடலாமே, அதுக்கு வந்து அரிசி முட்டை குடல்லே வச்சுருந்துருக்கலாமே. சரி கமர்ஷியல் பிரேக் ஒன்று வருது, திருப்பி வரேன். கடைசியாக ஒரே ஒருத்தருக்கு நான் கால் பண்ணுவேன், அது யார வேணா இருக்கலாம், கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா வவுச்சரு. கரெக்டாக இருந்தால் புரட்டா வரட்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: Hi all, this is Naila Usha. Even in the June 19th date, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch narakkana, and I have the absolute honor of inaugurating it.
2: Naila Usha and Nishka Momentous Jewelry in grand launchil kalandukonga, super parisugalai jeyinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jeikira thangamana wiper. Adu mattumilla, June 19th, 20, 21 theedigalil pink tag jewelry ku 0% making charges mattumdan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.
4: கேட்டிங்களா, பிக் நியூஸ் ஃப்ரம் த UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million திரும்ஸ் மற்றும் 5 million திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் த UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For
2: வெறும்
5: என்னங்க, எப்ப வரீங்க?
6: இன்னும் ரெண்டே நாள் தாமா.
5: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க, பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
6: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிபிரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி, ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
5: சூப்பரா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப அழகான gift தான் இது.
6: உனக்கும் கூட.
7: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, where with pride.
2: Golden song of the hour.
8: Golden song of the hour.
9: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஆரம்பத்தஞ்சாயிடுச்சு. சரி, கடைசியாக ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுவோம். ஆக்சுவலி நீ ரெண்டு பேர்த்துக்கிட்ட பேசணும். பார்ப்போம் இவங்க எடுத்து கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ,
6: சொல்லுங்க
5: மேடம். ஒரு சார் இருக்கு மேடம், நீங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணிட்டீங்க போல. அப்படியா? இப்போ தான் பழைய மெசேஜ்லாம் என் கண்ணில் படுது. ஆ, அப்போ ஓகே. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து கான்டெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா சொல்லுங்கள். பதில் தெரிஞ்ச பல பேர் வெளில இருக்கான் என் கண்ணு முன்னாடியே. எல்லாமே வந்து வின் பண்ணவங்க அவர் பதில் தெரியாதவங்களா போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்லையா, நான் வந்து டெஸ்ட் கூட பண்ணி இப்ப நம்பர்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணினேன் நான். சரி பரவாயில்ல, ஒருத்தர் கால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுவோம். ஒரே ஆளுக்கு 2 வவுச்சர் போயிருந்துருக்கும் இந்நேரம். சரி ஓகே, நல்ல வேலை. கரணம் தப்புறா, கரணம் தப்புனா மரணன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான்லாம். சரி, இவருக்காவது கூப்பிடுவோம். லெட் மீ சி இஃப் ஹீ ஆக்சுவலி ரிமெம்பர்ஸ். டவுன் டவுன் டவுன் டவுன். ஏதோ ஒரு வாட்டி சொன்னேன் கரெக்டாக இருந்தால் புரட்டான்னு. ஆனால் இப்படி சொல்லி சொல்லி நைட்டு பரோட்டா சாப்பிட்ற மாதிரி எடுத்துங்க. அதுவும் இந்த கராமால ஒரு கடை இருக்கு. சரியா, கடை பேர் சொல்ல மாட்டேன். செம்மையா இருக்கும் அந்த காடை இருக்குல்ல. காடையை ஒரு ஓரமாக வறுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து என்ன இவர் எடுக்க மாட்டாரு. ஏங்க, 6:56 தான் மெசேஜ் போட்டிருக்கோம். வணக்கம்.
7: வணக்கம்.
5: 6:56 மெசேஜ் போட்டு ஃபோன் எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது.
7: கார் பார்க்கிங் தந்தேன்.
5: வவுச்சர் வேணுமா வேணாமா? அப்பா, இன்னைக்கு என் டார்கெட் க்ளோஸ் ஆயிருச்சுடா சாமி.
7: தெரியுமா
5: என்ன,
7: நீங்க எனக்கு போன் அடிச்சீங்க, அதை சொல்ல முடியல. திரும்ப
5: நேத்து நான் போன் அடிச்சனா? எப்படி?
7: நேத்துக்கு கல்யாணம்
5: இல்லையே. இல்ல இல்ல, ஆக்சுவலி இந்த கான்டெஸ்ட் வந்து ஜாயல் காஸ்க்கு. ஆமா, மாத்தி சொல்லிட்டீங்க போல. சரி பரவாயில்ல. எனிவேஸ், நேத்துக்கு நான் போன் அடிச்சனா உங்களுக்கு? ஆமா. ஓ ஓகே, ப்ராப்ளம் அடிச்சிருப்பா இருக்கும். பாருங்க, எவ்வளவு வெள்ளந்தியா அதே ஆளுக்கு கூப்பிட்டுருக்கு நான்.
7: நல்ல, அதான் சொன்னேன்.
5: யுவாட யூ கட் அ செகண்ட் சான்ஸ் தோ. சரி ஓகே, எனிவேஸ் உங்களுக்காக வவுச்சர் வந்து சேரும். ஓகே
7: ஓகே.
5: அதான் சில நேரம் வந்து நமக்குன்னு இருந்தால் நம்மளை மீறி எங்கேயும் போகாது அது. அதுதான் இது. ஓகே, தேங்க்ஸ் மேன். தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். ரைட்டு, நேற்றுக்கே நான் அவருக்கு கூப்பிட்டுருந்துருக்கேன். பட் எனக்கு தெரியல, நான் வந்து நிறைய ரேண்டமான நம்பர்ஸ் இருந்தது. எல்லாருமே வந்து டபுள் டைம் ட்ரிபிள் டைம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. சரி, ரேண்டமாக ஒருத்தர் கூப்பிடுவோமே அப்படின்னு நான் கூப்பிட்டேன். நான் இப்போ ரன்லேருந்து மாதவன் ஃபஸ்ட்டு மீரா ஜாஸ்மின் அந்த பஸ்லேருந்து பார்ப்பார்ல, அந்த பாட்டு வருது, கேட்டு முடிங்க. அப்படியே யூ கேன் ஃபாலோ இன் லவ். இன்னும் ஒருத்தருக்கு நான் கால் பண்ணுவேன் 7 மணிக்கு மேலே. பட் எனிவேஸ், தம்பி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி கின்னலாம் குடிச்சிட்டு சுகர் போடாத பிளாக் காஃபி குடிச்சிட்டு அப்படியே திரும்பி வந்துடுறேன். Okay, part over the, and this is the
8: Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, inda varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies, verum 99.99 dirhams per year la enjoy பண்ணுங்க.
6: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
9: Manasa thottu mittu.
10: Siyan hani, ani siyan, bows nice.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
4: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக கூட்டாக செயற்படுவது என இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய இடதுசாரி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதற்காக பொதுவான வேலை திட்டத்தை உருவாக்க 12 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இடதுசாரி கட்சிகள் வெளியிட்ட கூட்டறிக்கையின்படி தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சினைகள் தொடர்பாக 3 இடதுசாரி கட்சிகளும் கூட்டாக செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்க்க வெகுமக்கள் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த மேடையை உருவாக்குவது எனவும், இளைஞர், மாணவர், மாதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 12 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.
4: இந்திய செய்திகள்.
3: உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் 6 மக்களவை எம்பிக்களை விலைக்கு வாங்க 50 கோடி பேரம் பேசப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் மேல் சபை எம்பி சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். எங்கள் கட்சியைச் சேர்ந்த 6 எம்பிக்களுக்கு 50 கோடி பேரம் பேசப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அதில் 15 கோடி முன்பணமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எம்பிக்களை டெல்லிக்கு அழைத்துச் செல்ல தனி விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. மராட்டிய மாநிலத்தில் நான்டெட், புனே உள்ளிட்ட 3 இடங்களுக்கு தனி விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த தகவலை முக்கிய நபர் ஒருவர் நள்ளிரவில் என்னிடம் தெரிவித்தார் என்று சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார்.
4: இலங்கை செய்திகள்.
3: அசுவசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜூன் மாதத்துக்குரிய கொடுப்பனவுகளை நாளை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய 13,73,248 பயனாளி குடும்பங்களுக்காக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் நேரடியாக வைப்பு செய்யப்பட உள்ளது. இக்கொடுப்பனவு நடவடிக்கைகள் அசுவசும முதற்கட்ட பயனாளிகளுக்காக மாத்திரமே மேற்கொள்ளப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது அஸ்வசும வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த பணத்தை பெற்றுக் கொள்ள முடியும்.
4: உலகச் செய்திகள்.
3: தெற்கு லெபனானில் பல்வேறு பகுதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட அமைதி ஒப்பந்தம் அமலில் இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகள் இன்றும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. தாக்குதல்களினால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பிலான தகவல்கள் உடனடியாக வெளியாகவில்லை. இந்நிலையில் பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி அரிதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். போராளிகளை வேட்டையாடுவதற்காக முழு அடுக்குமாடி கட்டிடங்கள் மீதும் குண்டு வீசுவது தேவையற்றது என்று அவர் கூறினார். லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்காக கொண்ட இஸ்ரேலின் தந்திரோபாய ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி பகிரங்கமாக கண்டித்தார். ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதல்களை அல்லது ஆக்கிரமிப்புகளை புறக்கணிக்க முடியாது என்று அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அரபு லீக் பொதுச் செயலாளர் அமர் மூசா வெளியிட்ட எக்ஸ் தள பதிவுக்கு அவர் பதிலளித்துள்ளார். பிராந்தியத்தின் எதிர்காலத்தை பற்றிய எந்தவொரு தீவிரமான அணுகுமுறையையும் நாடுகளின் இறையாண்மையை மதிப்பதிலும் வளைகுடா அரபு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிராகரிப்பதிலும் இருந்து தொடங்க வேண்டும், அவற்றையும் மறைத்து அல்லது புறக்கணிப்பதில் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு பிரச்சினை என்பது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா என்ற இருபக்க மோதலாக மட்டுமே பார்க்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை முக்கியமானது என்றும் அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் வலியுறுத்தியுள்ளார்.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: வளைகுடா நாடுகள் தற்காலிகமாக பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கணித்துள்ளது. 2026 பிராந்திய மோதல்களின் தாக்கத்தினால் எண்ணெய் ஏற்றுமதி, சுற்றுலா மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கை குறைவடைந்ததால் வளைகுடா நாடுகள் தற்காலிகமாக பொருளாதார சரிவை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு பிறகு 2027 நிலைமை வலுவாக மீண்டு வளைகுடா நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.1% வரை வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எண்ணெய் வர்த்தக பாதைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு முன்னேறுதல், சுற்றுலா மற்றும் பயணத்தேவை மீண்டும் அதிகரித்தல், வணிக நம்பிக்கை மற்றும் முதலீடு மீண்டும் வலுப்பெறுதல் ஆகிய 3 காரணங்களினால் இந்த பொருளாதார மீட்சி இடம்பெறும் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: Was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4
6: இது 89.4 தமிழ் FM.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பம் பம் பம் பம். ஓகே, லாஸ்ட் ஒரு மணி நேரம் ஆஃப் த ஈவினிங் கடக் உள்ளே வந்ததுமே ரெண்டு நறுக்குன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராவது பக்கத்தில் இருக்கேன், அதுவும் வந்து குரூப்பாக இருக்கீங்க, பசங்களோடலாம் இருக்கீங்க, ஆர் வந்து எப்போவுமே சாயங்காலம் ஆர் வீக்கெண்ட் அப்போல்லாம் பசங்களை போய் மீட் பண்ணுறீங்க, அப்படின்னா திஸ் சாங், தீஸ் டூ சாங்ஸ் நமக்காக தான். சொல்லி முடிச்சதுமே பாட்டு வரணும் டாடி. எனக்கு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத லிரிக் என்னென்னா, நண்பா நீ ஒரு இலவச டாக்ஸி, இது எப்படி? ஒருவேளை எனக்கு லைசன்ஸ் இல்லை, இல்லை என்கிட்ட கார் இல்லை, இல்லை ரெண்டுமே இருந்து எனக்கு வண்டி ஓட்ட பிடிக்கல, என் ஃப்ரெண்டு தான் எப்போவுமே வந்து என்னை பிக்கப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான், ட்ராப் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு அவன் இலவச டாக்ஸி தான், கரெக்டு தான். பட் எப்படி இது எல்லா சுச்சுவேஷன்லையும் செட் ஆகும்? நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் இலவச டாக்ஸியாக இருந்திருக்கோம் பல பேர். ஓகே, அடுத்து வில்லு படத்தில் இருந்து அரே வில்லில் இருந்தாட போட்டிக்க ஜல்சாவை நான் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்னு வேறு சொல்லிட்டேன், அதனால் Let the song be Jalsa, but let the film be not Villu. Okay? Let the film be Jalsa.

0: ஃபுல் பாட்டுன்னு எங்கேயே போட்டுருவேன். பட் எனிவேஸ் டூ சாங்ஸ் இப்படி வருது. ரெண்டாவது 28லேருந்து ஜல்சாவும், ஃபஸ்ட்டு பாட்டு சக்கரக்கட்டிலேருந்து டாக்ஸி டாக்ஸியும் வருது. சரி ஓகே, ஜாலுகாஸோட ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்திட்டு இருந்தேன்,
1: கோல்டன் சேலஞ்ச் வித் ஜாய் ஆலுகாஸ்.
0: இப்போ கடைசியாக ஒரு என்ன மியூசிக்லாம் மாறுது. ஓகே ரைட்டு, இப்போ கடைசியாக ஒருத்தர் கால் பண்ணி அவர் வின்னரா என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே என்னால் முடியாது குருநாதான், அதனால லெட்ஸ் சி. கரெக்டாக சக்கரபாணி அவர் கூட போகிறேன், நான் மிஸ்டர் சக்கரபாணி உங்களுக்கு தான் கால் பண்ண போகிறேன், சொல்லிகிட்டே கால் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் சொதப்பினீங்க அப்படின்னா வவுச்சர் உங்களுக்கு கிடையாது, வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்கே இந்த நம்பர், அதுக்கப்புறம் அப்புறம் இந்த நம்பர், அப்புறம் கடைசியில் 9 ரைட்டு. சரி பார்ப்போம், சாதிக்க பிறந்தவில்லை இந்த சக்கரபாணி. ஹலோ, கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஆனால் இது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்குன்னா, வாங்கும்போது மட்டும் இனிக்குதோ அப்படின்ட்டு. ஆமாம், காசு குத்து வாங்குறதுனால இனிக்கு தான் செய்யும். 18 கேரட் டெய்லி வேர் லைட் வெயிட் பிரேஸ்லெட்.
2: ஹலோ
0: மிஸ்டர் சக்கரபாணி.
2: எஸ்.
0: யாரும் தெரிதா?
2: தெரியலையே.
0: சரி
2: பிராவோ.
0: ஆமாம், நான் தான் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுங்க. நல்லா இருக்கேன்.
0: அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பண்ணீங்களே, எதுக்கு?
2: ஆமா, எதுக்கு? நீங்க நான் கார்ல வரும்போது நீங்க கான்டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நேத்தியும் கேட்டேன்.
0: கான்டெஸ்ட் இருக்கு, இப்ப கடைசியா உங்களுக்கு தான் கால் பண்ணிருக்கேன். சாதிக்க பிறந்தவன்டா அந்த சக்கரபாணின்ற மாதிரி கரெக்டா சொல்லுங்க பாப்போம்.
2: சக்கரபாணி
0: இப்ப நீங்க சொல்லல, அவ்வளவுதான்.
2: ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? டெய்லி வேர் 18 கேரக்டர் பிரேஸ்லெட்.
0: அடுத்து
2: செகண்ட் வந்து 4 1/4 சவரன் புல்கி நெக்லஸ். தேர்ட் சொன்னீங்களே, காதுல போடுறது 22 கேரக்ட்.
0: அப்படிதான், கமான், கரெக்ட் கரெக்ட். ஐயா ஐயா, நீங்க ரெண்டு சொன்னதே சூப்பருங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ ஜெனுனா இந்த கான்டெஸ்ட் எடுத்துக்கிட்டு கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னா, அது வந்து சக்கரபாணி தான். நிஜமாவே சக்கரபாணி வந்து சாதிக்க பிறந்தவர் தான். ஓகே
2: ஓகே.
0: ஆனால் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து நான் சொன்னதை கேட்டுட்டு ஞாபகத்தில் வச்சு தான் சொல்றீங்க, எழுதிலாம் வைக்கல. இல்ல
2: இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், பசங்களோட
0: இருந்தேன். ஓகே ஓகே, உங்க பசங்க கிட்ட சொல்லுங்க, உங்களை நினைச்சு நான் பெருமையா ஃபீல் பண்றேன். சரியா? சரி, உங்களுக்கு வந்து வவுச்சர் வந்து சேரும். அப்பா கடவுளை, இதை ஒரு வழியாக நடத்தி முடிக்கிறதுக்குள்ள. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கியான, ஏன்னா இப்போ வந்து ப்ரைஸ் எவ்வளோ பெருசோ கேமும் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கணும், கரெக்டா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நான், இன் ஜென்ரல் நம்ம யாருக்குமே மெமரி பவரே கிடையாது. ஒரு நம்பரோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்கிறதையோ கூட ஒரு 3 வாட்டி 5 வாட்டி சொல்லி ரிப்பீட் பண்ணி இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னு கேட்காம எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுல எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும்? ஒன்று சொல்லுவீங்களா? உங்கள் நம்பரே உங்களுக்கு தெரியும் கரெக்டா? உங்களுக்கே செகண்ட் நம்பர் இருந்ததுன்னா அந்த இன்னொரு நம்பர் என்னன்னு பார்த்தான்னு சொல்லுவீங்க கரெக்டா? ஓ மை காட். ஓகே, லட்டில் வச்சேன் நினச்சியா தாஸ் இந்த கேமில் வச்சேன். என்ன, ரெண்டு பாட்டு வருது, வில் பி பேக். அண்ட் ஃபைன்லி ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் இந்த கேம் முடிஞ்சுது. அண்ட் யா பாட்டு
1: back to back, அடுத்து அடுத்து ரெண்டு பாட்டு.

0: Cosa che se vuole tornare?
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: The world's best entertainment or FM cutter would be lifetime settlement.
4: 89.4.
5: A good commercial break. Stay tuned.
6: Here we go.
7: கோல்ட் வாங்கறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்கினீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். ஒரு காலத்தை விட முடிச்சு நீங்க தெரிஞ்சுக்கானீங்க.
8: Hi all, this is Naila Usha. Even in the June 19th day, I'm coming to see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers in the Anjamitha showroom in the launch in Arakana, and I have the absolute honor of inaugurating it.
9: Naila Usha and Nishka Momentous Jewelry in Grand Launch il Kalandukonga, Super Parisigalai Jayinga. Vandadume 10 pound gold jewelry, 10 diamond rings, 5 smartphones jayikira thangamana wiper. Adu mattumilla, June 19th, 20th, 21st theedigalil Pink Tag Jewelry 0% making charges mattumdhaan. Nishka Momentous Jewelry, Safari Mall, Sharjah.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

நம்ம சாதாரணமாக ஏதாவது பேசினா கூட நான் வந்து இன்டெலெக்சுவலாக புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசுவாங்கள்ல, எரிச்சலாக வரும் அந்த மாதிரி ஆள்கிட்ட பேசுறதுக்குள்ள. இந்த கண்டுகொண்டேன் படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், நான் வந்து இந்த படம், அதுக்கப்புறம் ரிதம், அப்புறம் பாம்பே, இந்த மூணு படமும் வந்து கரெக்டாக பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால ஏதோ யூடியூப்பில் வந்து ரிதம் படத்தோட சீன்ஸ் உண்மையை தான் பார்த்துல. சரி, ஓகே வந்து டீல் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு படத்தையுமே நான் ஒழுங்காக பார்த்ததில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன சின்ன சீன்ஸாக கிளிப் கிளிப்பாக பார்த்துட்டுருப்பேன் யூடியூப் ரெக்கமெண்டேஷனில். இப்போ ஐஸ்வர்யோட சீன்ஸ் மட்டும் வரும், சரியா? எனக்கு வந்து காண்டாவது பார்க்குறதுக்கு அவங்க, நீங்கள் வேணால் நான் சொல்கிறது பொய் இல்லாட்டி அப்படிலாம் இல்லையேன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கண்டுகொண்டேன் படத்தோட சீன்ஸோ இல்லை படத்துலையோ மம்முட்டிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் பாருங்களேன், காண்டாகவும் அவங்களுக்கு யாராவது கேட்டால் இப்படி யாராவது பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் ஷி வாஸ் மேட் டு லுக் லைக் தட் இந்த பிகினிங், பிகாஸ் அப்போ தான் கடைசியில் வந்து அவங்களுக்கு மம்முட்டி மேலே ஒரு லவ் வரும்போது அது கன்வின்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் வாட் எவர் இட் இஸ், ஆனால் காண்டாக இருந்தது எனக்கு பார்க்குறது. நான் வந்து ஒரு ஃபைனலி கண்டுகொண்டேன் பார்த்து முடிச்சிட்டேன் ஒரு அது ரெண்டு மூணு மாதம் முன்னாடி பார்த்துட்டேன். ரிதம் தான் இப்போ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப சா என்ன ஒரு சூப்பரான படம் அது இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது சிலதெல்லாம் வந்து என்ன சப்பையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அவங்க லைக் அவங்க ஒரு சிங்கிள் மாமா கன்சிடர், ஐ மீன் ஷீஸ் அ சிங்கிள் மாம் ரைட் மீனா. ஆனால் வந்து பையன் அவங்களோடது இல்லைல்ல, அவங்களோடது, ஐ மீன் ஷீ இஸ் நாட் அ சிங்கிள் மாம்ஸ், வெரி சாரி. அவங்க பையன் வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், அந்த பையன் தான் அவங்களோட பையனாக இருக்க மாட்டாங்க இல்லை, அப்படி தான் கதை போவோம். அதில் ஒரு சீனில் வந்து அர்ஜுன் கூட நல்லா பேசி பழகிடுவாங்க. ஸோ நாகேஷ் தான் அர்ஜுனோட அப்பா. ஸோ அப்போ நாகேஷ் போயிட்டு ஒரு பாயிண்டில் ஓகே பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா அவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். தென் போய் மீனாக்கிட்டே நேரடியாக பேசுவார், ஆனால் அவங்க அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இது லைட்டாக எனக்கு ராஜாராணியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் இட்ஸ் எ வெரி நைஸ் மூவி. ரிதம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூதிங்காக, இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு எந்த பிளானும் இல்லை, வெளில போகிறதுக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்னா, நல்லா ஒரு 2-3 தோசையை போட்டு இல்லாட்டி ஒரு பிரியாணியை ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுட்டு நீங்கள் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா படம் அப்படி போகும், அப்படியே மன நிறைவாக தூங்குற மாதிரியான ஒரு படம் அது. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எனிவேஸ் அது சொன்னதுமே வந்து கண்டுகொண்டேன்லேருந்தே ஒரு பாட்டு போட்டலாம் தான் எனக்கு தோணுச்சு. அதில் போடலாமா? இட் ஐம் ஹேவிங் என் மைண்டுக்கும் என் ஹார்ட்டுக்கும் ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. ரிதம்லேருந்து போடுறா இல்லை கண்டுகொண்டேன்லேருந்து போடுறா அப்படின்ட்டு ஏதோ போடலாம். ரிதம்லேருந்தே போடுவோம். பட் எனிவேஸ் வாட் எவர் செரன் டன், இந்த ஜூன் மாதம் முழுக்க வந்து அண்ணா தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸில் வந்து நல்ல ஸ்பார்க்லிங்கான சம்மர் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. 22 and 18 carat கோல்ட் ஜுவல்லரி, மேக்கிங் சார்ஜஸில் ஃப்ளாட் 40% டிஸ்கவுண்ட், டைமண்ட் ப்ரெஷர் ஸ்டோன் அண்ட் அன்கட் ஜுவல்லரிக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட், அண்ட் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரிக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட். அப்புறம் பழைய தங்க நகையை வந்து நல்ல ரேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஆஃபர் இருக்குது. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்துட்டே பாட்டு கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே வரேன், நான் பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4.

ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை பிஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 million dirhams with big ticket.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 million dirhams பரிசு
3: plus weekly cash draws.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை Zoho. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: ஓகே, 7:30 நான் இங்கிருந்து கிளம்புறேன். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வந்து சில பல மில்லியன் திரம்ஸை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏ, என்ன பண்ணி அப்படின்னா, ஓகே, த யூஏஇ லாட்ரி .ae அதில் போய் நீங்கள் வந்து லாட்ரி டிக்கெட்ஸை வாங்கலாம். வாங்கினது இன்ஃபேக்ட் எங்கள் ஆஃபீஸில் கூட நான் ஒரு குரூப்லாம் ஆரம்பித்து எல்லாருமே காசு போட்டு வாங்கிட்டுலாம் இருக்கோம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தான். நீ என்ன பண்ணுங்க, நீங்களும் வந்து பை யுவர் டிக்கெட்ஸ் அட் த யூஏஇ லாட்ரி .ae. ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு புதன்கிழமை, அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை, ஓகே, வென்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் லக்கி டே ட்ரா அப்படின்னு ஒன்று நடக்கும். அதிலே வந்து நீங்கள் வாங்குற டிக்கெட்டில் வின்னராக என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னா, தயாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நேபாள்காரர் 30 million வரைக்கும் வின் பண்ணியிருக்கு அப்படி. ஸோ தெரியும் நம்ம கீர்த்தனா வாய்ஸில், அவர் ஒரு நேபாள்காரர், அவர் தயப், அவர் பேர் கிராண்ட், 30 million. இந்த மாதிரிலாம் வந்து கீர்த்தனாவே, கீர்த்தனாவோட வாய்ஸில் இன்னும் ரேடியோவில் போயிட்டுருக்கோம், கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் யா, அண்ட் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளைட். அண்ட் இட்ஸ் இட் இஸ் ப்ராட் டு யூ பை த கேம் எல்எல்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
2: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
1: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
2: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
1: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
2: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: Hi all, this is Naila Usha. ஈ வேர் இன் ஜூன் 19th தேதி ஐ அம் கமிங் டு see all of you at Safari Mall Sharjah. Nishka Jewelers இன் தே 5th ஷோரூம் இன் தே லான்ச் நடக்கான and I have the absolute honor of inaugurating it.
5: Naila Usha உட Nishka Momentous Jewelry இன் கிராண்ட் லான்ச்சில் கலந்துக்கோங்க. சூப்பர் பரிசுகளை ஜெயிங்க. வந்ததுமே 10 பவுண்ட் கோல்ட் ஜுவல்லரி, 10 டைமண்ட் ரிங்ஸ், 5 ஸ்மார்ட் போன்ஸ் ஜெயிக்கிற தங்கமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஜூன் 19, 20, 21 தேதிகளில் பிங்க் டேக் ஜுவல்லரிக்கு 0% மேக்கிங் சார்ஜஸ் மட்டும்தான். நிஷ்கா மொமெண்டஸ் ஜுவல்லரி, சஃபாரி மால், ஷார்ஜா.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன். அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், the world's favorite jeweler.
7: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன பேட்ரியட் மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.
2: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: 5 ஆண்டு காலம் தாவைக்க ஆட்சி செய்தால் தமிழகத்தின் கடன் 20 லட்சம் கோடியாக உயரும். திமுக ஆட்சியை விட நீங்கள் குறைவாக கடன் வாங்கினால் நான் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என முன்னாள் நிதி அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் தென்னரசு, தாவைக்க அரசின் வெள்ளை அறிக்கையை எஸ்கேபிசம் என்றுதான் சொல்ல வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தங்கள் இயலாமையை மூடி மறைக்க தாவைக்க அரசு முயற்சி செய்கின்றது என்றார். தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவது புதிதல்ல. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது 3வது முறையாகும் என்றார். அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் அதற்கு முன்பிருந்த 1991 முதல் 2001 வரையிலான 10 ஆண்டு கால நிதிநிலை குறித்து விவரிக்கப்பட்டது. 2021 திமுக ஆட்சியில் 15 ஆண்டு கால நிதிநிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். ஆனால் இவர்கள் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை வெறும் 5 ஆண்டு காலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது என்றார். திமுக ஆட்சியை மட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? திமுக ஆட்சி காலத்தை மட்டும் மையமாக வைத்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஏன் என்று அவர் வினவினார். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் முந்தைய ஆட்சிக்கால விவரங்கள் இடம்பெறவில்லை என்றும் வினவினார். பட்ஜெட் மற்றும் ஆளுநர் உரைக்கு முன்னதாக வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம், நாளை ஆளுநர் உரையில் புதிய திட்டங்களை சொல்ல வேண்டும், கொடுத்த வாக்குறுதிக்கான கொள்கைகளை சொல்லும் போது இந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவதாக அவர்கள் சொல்ல வேண்டும், அதில் புதிய திட்டங்களை சொல்ல எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதை முன்னதாகவே தெரிவித்திருக்கின்றார்கள் என கருதுகின்றேன் என்று அவர் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தாவைக்க அரசு இடம் தந்துவிடக் கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று சந்தித்த பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டியளித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தாவைக்க அரசு தடையில்லா சான்று வழங்கக்கூடாது என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக வைகோ தெரிவித்தார். தாமிர தட்டுப்பாடு இருப்பதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முயற்சிக்கின்றார்கள். ஜெயலலிதா அனுமதி அளித்ததால் ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கும் முயற்சிக்கு அனுமதி தந்துவிடக் கூடாது என வலியுறுத்தியதாக வைகோ தெரிவித்தார். மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யப் போவதாக எழுந்துள்ள யூகங்களுக்கு தாம் பதில் சொல்ல முடியாது என்று வைகோ தெரிவித்துள்ளார். 2 பேர் ராஜினாமா செய்ய மாட்டார்களா என்று கேட்கின்றீர்கள், யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அதுபற்றி இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச முடியாது, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுடன் பயணிப்பீர்களா அல்லது தாவைக்காவுடன் இணைவீர்களா என்று கேட்கின்றீர்கள். பொதுக்குழுவில் சகல கோணத்திலும் இதுபற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு என்ன நிலைப்பாடு என்று அங்குதான் முடிவு தெரியும் என்றும் வைகோ தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். G7 உச்சி மாநாட்டில் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியதுடன் இந்தியா பயணம் குறித்த நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப் அது குறித்து பரிசீலித்து வருகின்றோம் என்றார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்தும் குறைந்து வருகின்றது. மேலும் அணுவாயுதம் இல்லாத ஈரானை உருவாக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடியும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் என்று டிரம்ப் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு மிகவும் கடினமான நபர் மோடி என்றும் டிரம்ப் தெரிவித்தார். 8 போர்களை தாம் முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்த டிரம்ப் தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவும் என்றார். ட்ரம்புடனான பேச்சுவார்த்தையின் போது கடற்சார் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச கடல் வழித்தடங்களில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகின் பல கடற்பரப்புகளில் லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பும் மிக முக்கியமானது. ஈரானுடனான ஒப்பந்தத்தில் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் உத்தரவுகளுக்கு எதிராக டெலிகிராம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என டெலிகிராம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. டெலிகிராம் மீதான தடை தொடர்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். திருடனை பிடிப்பதற்கு பதில் பாதிக்கப்பட்ட வீட்டையை பூட்டுவது சரியான தீர்வா? டெலிகிராம் தடைதான் வினாத்தாள் கசிவை தடுக்க மத்திய அரசின் தீர்வா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பல லட்சம் இந்திய மாணவர்கள் படிப்பிற்காக டெலிகிராமை நம்பியுள்ளனர். அடுத்து எதை தடை செய்ய போகின்றார்கள், வாட்ஸ்அப்பையா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நாடகங்களை நிறுத்திவிட்டு மத்திய அரசு வினாத்தாள் கசிவு மாஃபியா கும்பல்களுக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டார். இன்று காலை இலங்கை கடற்படை மற்றும் பிரிட்டன் கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருந்த அறிவித்தலுக்கமைய அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்தார். விசாரணைகளை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. சந்தேகநபரை தலா 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயணத் தடையும் விதிப்பதாக அறிவித்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரோ சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
4: செய்திகள்.
3: 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் அமீரகத்தில் தனியார் துறையில் பணியாற்றும் தொழிலாளர் எண்ணிக்கை 2.5% அதிகரித்துள்ளது. இதே காலப்பகுதியில் திறமையான பணியாளர்களின் எண்ணிக்கை 1.5% உயர்வடைந்துள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் சந்தை கண்காணிப்பு மையம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் தனியார் துறையில் செயற்படும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 0.4% வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த வளர்ச்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் வலுவான முதலீட்டு சூழலை பிரதிபலிப்பதுடன் உலகளாவிய சராசரியை விட அதிகளவில் திறமைகளை ஈர்க்கும் திறனையும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நாட்டின் தொழிலாளர் சந்தையின் வலிமையையும் எடுத்துக்காட்டுகின்றது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம் உலகிலேயே முதன்முறையாக முழுமையான பயண காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய காப்பீட்டுத் திட்டத்தில் மோதல் மற்றும் போர் தொடர்பான சம்பவங்களால் ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கான காப்பீட்டு பாதுகாப்பும் இடம்பெற்றுள்ளது. மேலும் பயண இடையூறுகள் ஏற்பட்டால் விமான நிறுவனம் நேரடியாக நிர்வகிக்கும் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் கூடுதல் உதவி சேவைகளும் வழங்கப்படும். பயண திட்டத்தில் பிற விமான நிறுவனங்களின் இணைப்பு விமானங்கள் இருந்தாலும் அல்லது எமிரேட் சேவைகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலோ பாதிக்கப்பட்ட பயணிகளை அவர்களின் இறுதி இலக்கிற்கு எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் எமிரேட்ஸ் மாற்று ஏற்பாடுகள் மூலம் அனுப்பி வைக்கும். மோதல் அல்லது பாதுகாப்பு பிரச்சினைகள் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பயணிகளை அவர்களின் இலக்கிற்கு கூடுதல் செலவின்றி மறுபதிவு செய்து அனுப்பும் வசதியும் இந்த புதிய திட்டத்தில் அடங்கியுள்ளது.
4: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியானது அல்ல. இறுதி உடன்பாடு திருப்திகரமாக இல்லையெனில் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இன்று பேசிய அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே, இது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் என்று டிரம்ப் கூறினார். அவர்களின் தலைமையில் குண்டுகளை வீசுவோம். அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று டிரம்ப் தெரிவித்தார். லெபனான் அரசு போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக உள்ளது என்று அந்நாட்டு ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அதை எளிதாக்கும் எந்த நாடுகளுடனும் இணைந்து செயற்பட தயார். அதில் ஈரானும் அடங்கும் என்று அவர் கூறினார். போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட வேண்டும். அது அனைத்து முனைகளிலும் பொருந்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கொடுக்க தமக்கு உரிமை உள்ளது என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. தம்மை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை தாம் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
4: Star of the month.
6: Singer SPB.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இப்போது நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? பண்ணிகிட்ருக்கீங்க, சேஃபாக ரீச் ஆகணும், அதான் நமக்கு வேணும். அண்ட் இப்போ அடுத்தவங்களுக்கான யூஏஇ அப்டேட் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு யுஏஇல. ஸோ எப்பவுமே யுஏஇ பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதுல இதுவும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தி எமிரேட்ஸ் ஐகானிக் மியூசிக்கல் ஸ்ட்ரீட் ஹாஸ் அஃபீஷியலி பீன் ரெகனைஸ்டு பை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும் போது வாவ் அப்படின்னு இருக்குல்ல. எஸ். ஸோ இங்கே தாங்க இந்த மாதிரி அதிசயமான அற்புதமான விஷயங்கள் நடக்குது. ஒன்னொன்று நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல 750 meters மியூசிக்கல் ஸ்ட்ரீட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுக்காகவே வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனிவேஸ், ஸோ அப்படியே ரோட்ல ஒரு டென்ஷனாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தால் எட்டி பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த மியூசிக்கல் ஸ்ட்ரீட்டு. ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் அங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது 750 meters மியூசிக்கல் ஸ்ட்ரீட் அப்படின்றனால எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் Back to Home Express Services மூலமாக. ABC Cargo-வின் Courier Number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்டும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982. செழித்தையும் தமிழே.

0: நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தி தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம ஷோல கான்டெஸ்டா நடக்க போது நீங்க வின் பண்ணிட்டு இருக்க போறீங்க. அதுல முதல் கான்டெஸ்ட் என்னன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர், அதுவும் அவரு படத்துல அவரோட ஃபேன், அவர் மியூசிக் போட்டால் அவரோட ஃபேன், அதுக்கப்புறம் வந்து அவர் பேச ஆரம்பித்தாலே ஆஹா என்ன ஒரு தெரப்பீடா சார், நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இப்போ ரீசெண்டாக கூட துபாய்க்கெலாம் வந்திருந்தார். எஸ், நம்ம விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் 100 சாமி. நேற்று அவர் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அவர் என்ன ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாலுமே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் டேரக்டர் சசி அண்ட் அவரோட காம்போ வந்து எப்போவுமே ஹிட் கொடுத்துருக்கு, நம்மளை சீட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நம்பி அவங்க படத்தை வந்து நம்ம பார்க்க போகலாம். ஆனால் நீங்கள் இப்போது டிக்கெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் போய் வாங்கணும், நாங்கள் இருக்கோம்ல, நம்ம இருக்கோம்ல. ஸோ 100 சாமி படத்துக்கான க்வெஷ்சன் நான் உங்களுக்கு வந்து கேட்பேனா, நீங்கள் சமத்தா வந்து ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகேவா? ரொம்ப சிம்பிளான க்வெஷ்சன் தான். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின், ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு நல்ல டான்சர் அண்ட் எந்த ரோல் கொடுத்தாலும் வேறு லெவலில் நிற்கக்கூடிய ஒரு ஹீரோயின், அவங்களோட பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும் 050-252-8940. இருங்க இருங்க, எப்படி மெசேஜ் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 100 சாமி அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நீங்களும் டிக்கெட்ஸை வந்து வின் பண்ணலாம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, 100 சாமி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அண்ட் இன்றைக்கி நடுவில் சில விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்மளை பற்றி தான், நமக்கு ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588205

0: We'll be back after a short commercial break.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படத்தைய என்ன தெரியுமா?
2: விஜயாஜினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்ங்க.
2: என்ன
4: வாழ்க்கை இருக்கு?

0: நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்ப நான் சொல்ல போற விஷயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு, எனக்கு, அப்புறம் பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்காருல அந்த அண்ணாக்கு, அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு டெலிவரி ரைடர் நான் போயிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன தெரியுமா, நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே என்ன ஒரு புன்னகை, அச்சச்சோ புன்னகை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ அழுவோம், அழுதுருக்கோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. பட் அதெல்லாம் மறந்துட்டு நெக்ஸ்ட் டே ஒன்றுமே நடக்காத மாதிரி ஓடு ஓடு ஓடு ஆஃபீஸ் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம்ல. கொஞ்சம் கூட நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து யார்கிட்டையும் காமிச்சக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளோட தங்கமான மனசு. ஸோ அந்த தங்க மனசுக்காரங்க யார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான். ஸோ அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஆக்சுவலி. நீங்கள் போராடுறது, நீங்கள் போராடுற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும், காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேமிலி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், விச் இஸ் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே. அண்ட் இந்த டயர்டாக இருக்க பீப்புள், நீங்கள் நான், நமக்கு எல்லாருக்கும் அப்பப்போ அந்த ரெஸ்ட்டு தேவை. நோ ஜட்ஜ்மெண்ட் இல்லை இல்லையா. ஸோ உங்கள் சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத அந்த ஒரு போராட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத எனக்கும் நீங்கள் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் சொன்னீங்க அப்படின்னா நானும் மக்களுக்கு வந்து சொல்லுவேன், ஆஹா நம்ம ஸ்டோரி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க, இவங்க வித்தியாசமாக இருக்கேன் இந்த ஸ்டோரி அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேரும் வந்து இருப்பாங்க. ஸோ எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 100 சாமி படத்துக்கான கான்டெஸ்ட் நம்ம ஷோவில் இப்போது நடந்துட்டுருக்கு. ஸோ 100 சாமி படத்துடைய ஹீரோயின் அதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 100 சாமி அப்படின்னு டைப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்களோட பேர் அண்ட் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிடுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்டும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
4: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
3: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: பாய். அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per yearல enjoy பண்ணுங்க. This hour of Anbudan Naan is brought to you by Evora collection from Joyalukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joyalukkas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. ஆக்சுவலி இந்த பாட்டை நான் முன்னாடி அடிக்கடி பிளே பண்ணுவேன், இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காகவே வந்து சிந்து அந்த சாங்கை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிந்து அடிக்கடி வந்து பாட்டு கேட்பாங்க, நீங்கள் கூட வந்து கேட்கலாம். நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். நொடிக்கு ஒரு முறை நான் சொல்லிட்டு வந்தா இருக்கேன். அண்ட் அவங்க என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னா, மனசை தொட்டமேட்டுக்காக அதே சாந்திரி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஜிப்சி படத்துலேருந்து, அந்த பாட்டு வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாட்டை வந்து கொடுத்துட்டா போச்சு, அதை விட நான் எங்களுக்கு. ஸோ நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு, மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். 100 சாமி படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா, இந்த படத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஸ்ட்ராங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு

0: 0502528940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் முக்கியமா, அண்ட் தென் எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க. அந்த ஃபார்மட் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, பட் நான் சொன்னது எல்லாமே இருக்கணும். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, 100 சாமி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ நீங்களும் வின் பண்ணுங்கள், கப்பல் பாஸஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல கேள்வியில் June 19th வந்து ரிலீஸ் ஆகுது.
1: மனசு

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mittu.
2: Tamil.
0: 89.4.

அடுத்த கான்டெஸ்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? நீங்க தமிழகமா டியூன் பண்ணாலே கான்டெஸ்டோ கான்டெஸ்டா தான் இருக்கு. ஸோ எப்போ யாரு ஷோ நீங்க டியூன் பண்றீங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பா ஒரு கிஃப்ட் வின் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இப்போ என்ன கான்டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்றத சில பேர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஜாய் அலுகாஸோடைய கான்டெஸ்ட் தான் நடக்க இருக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ஜுவல்லுக்காஸில் வந்து நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம், நமக்கு பிடிச்ச ஜுவல்லாம் வந்து வாங்கியிருப்போம், இல்லை ரொம்ப நாள் அந்த ஒரு ஜுவல் நான் பார்த்துட்டு வந்தேங்க அதை போய் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான சரியான ஒரு நேரம் வந்தாச்சு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இப்போ இருக்க கேர்ள்ஸ் நமக்குலாம் வந்துட்டு என்ன ஆகுனா ஒரு மாதிரி நகை போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது, அப்படியே கொஞ்சம் மின்னணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுருப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ ப்ரைட் கலெக்ஷன், ப்ரெஷியஸ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி ஏராளமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை போய் நீங்க ஒரு பார்வையிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஜுவல்லுக்காஸோட வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க, என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அண்ட் கமிங் பேக் டு த கான்டெஸ்ட், நான் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும், வாட்ஸ்அப்ல வந்து பண்ணணும், கால்லாம் வந்து பண்ண கூடாது, ஓகேவா? ஸோ ஜுவல்லுக்காஸோட இன்டர்நேஷனல் ஷோரூம் வந்து யூஏல தான் ஓப்பன் பண்ணாங்க, அது அனைவரும் அறிந்ததே. பட் எந்த எமிரேட்ஸில் வந்து ஓப்பன் பண்ணாங்க, எந்த எமிரேட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சாவது அனுப்பிச்சிருங்க 050-252-8940. ஐ ரிப்பீட், 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜோய் அலுகாஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர் அண்ட் உங்களோட எமிரேட்ஸ் எங்கேருந்து அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. அண்ட் நீங்கள் கூட வின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோட விஷஸ் அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்மளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸ் ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ் ஜாலிகாஸோட கான்டெஸ்ட் ஒரு பக்கம் நம்ம ஷோவில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஸோ 250 dirhams வர்த் கிஃப்ட் வவுச்சர் ஜாலிகாஸோட நீங்கள் வின் பண்ணலாம். எஸ் ஜாலிகாஸோட வெப்சைட் வந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் நேரில் உங்க வீட்டு பக்கத்தில் இல்லை ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாலிகாஸ் ஷோரூமை வந்து விசிட் பண்ணி கோல்டை நீங்கள் வாங்குறீங்க, ஓகேவா? அண்டு அதுக்கு நாங்களே வந்து கிஃப்ட் வவுச்சர்லாம் கொடுக்குறோம், நீங்கள் அதை கூட வந்து வின் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, முதல் இன்டர்நேஷ்னல் ஸ்டோர் வந்து ஜுவல்காஸோடது ஓப்பன் பண்ணாங்க, யூஏயில் தான் ஓப்பன் பண்ணாங்க. பட் எந்த எமிரேட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும். எப்படி பண்ணும்? ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜாயாலுக்காஸ் அப்படின்னு டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், முக்கியமாக உங்கள் பேர் அண்ட் எந்த எமிரேட் அப்படின்றத அனுப்பிச்சிடுங்க. அண்ட் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம லைஃப்பில் சில பேர் இருப்பாங்க, எல்லோரும் வந்து அவனை பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், எவ்வளோ அடி விழுந்தாலும் லைஃப்பில் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு. பட் அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் வந்து தெரியும் இல்லையா? உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். பட் நம்ம யாருமே வந்து ஓப்பனாக காமிச்சிக்கவே மாட்டோம், நமக்கு இது பிரச்சனை அப்படின்னு போய் யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுறது கூட யோசிப்போம். ஆனால் சில பேர் வந்து இந்த ஸ்ட்ராங் பீப்புள் கூட பிரேக் ஆனவங்கக்கிட்ட எப்படின்னா சொல்லுன்னு சொன்னால் சொல்லவே மாட்டாங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க பாருங்க, ஏ இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டாடா நீ சிரிச்சிட்டு இருந்த, இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டாடி நீ சிரிச்சிட்டு இருந்த அப்படின்னு வந்து கேட்போம். சில நேரங்களில் நம்ம பிரச்சனையை அவங்களோட கம்பேர் பண்ணும்போது, சே நமக்கு தான் இவ்வளோ பிரச்சனை நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டு போகிறாங்களே, நம்ம கிட்டேருந்து கற்றுக்கணுமோ அப்படின்ற மாதிரி கூட சில பேரோட ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து கோ த்ரூ பண்ணி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஜஸ்ட் நம்மளோட லைஃப்பை நம்ம அப்படியே கொஞ்சம் யூ டர்ன் போட்டு போவேண்டாம், ஜஸ்ட் திரும்பி பாருங்களேன் கடந்து வந்த பாதையெல்லாம் ஓ மை காட் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் லைக் தட், இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் அசால்ட்டாக டீல் பண்ணேன் பிரியா அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அது என்னென்னு எனக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணலாம், ஒரு மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அந்த ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை. ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிளில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். காரில் போகும்போது மட்டும்தான் கேட்கணும்னு கிடையாது, எப்பவுமே நான் உங்களுக்கு துணையாக இருப்போம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நமக்குள்ளேயே ஒரு சைலண்டான ஒரு பேட்டில் போயிட்டு இருக்கும் தெரியுமா, என்ன என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. எஸ், நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், இதெல்லாம் எவ்வளோதான் நம்ம வந்து கண்ணுங்கருதுமா இருந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த சோஷியல் மீடியா இல்லையா. ஸோ சில பேர், நான் கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், கலெக்டர் சந்துரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நியாயமானது தான், வாஸ்தவமானது தான். பட் ஸ்டில் நம்ம மனசுக்குள்ளே தோணக்கூடிய அந்த ஒரு கம்பேர் பண்ணுற அந்த ஒரு சைலண்டான ஒரு பேட்டில் இருக்குல்ல, அது நிஜமாகவே வந்து கொடுமையானது. நம்ம லைஃபோட சாப்டர் இருக்கு இல்லையா, அது வந்து சில பேருக்கு 3 ஆரம்பிச்சிருக்கும், சில பேருக்கு வந்து 15 கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், நிஜமாகவே நம்ம வந்து கரெக்டான பாத்தில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற டவுட். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மாங்காய் மரத்தில் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் போய் நம்ம ஆப்பிள் எதிர்பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இல்லை, இந்த ஆப்பிள் மரமோ மாங்காய் மரமோ அது என்ன கொடுக்குமோ அதுதானே கொடுக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ வந்து யோசிச்சுட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளே வந்து ரொம்ப டவுனாக நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் எப்படி நம்ம வந்து கடந்து போகிறது இல்லையா. ஸோ எனக்குமே வந்து நம்ம எப்படி இருக்கோமோ இதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு லைஃப். இன்னும் நான் ட்ராவல் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய வந்து இருக்குது. நான் நல்ல விஷயங்கள் நான் இன்னும் நிறைய பார்க்க போகிறேன் அப்படின்றத நம்ம மைண்டுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஃபோன் மாதிரி. ஸோ அதுவும் வந்து யூனிவர்ஸ்க்கு கேட்டு அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் அப்படின்றதான் உண்மை. ஸோ யாரெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து தெரியாது. பண்ணவங்களுக்கு இந்த பிளேஸில், அவங்க என்ன பிளேஸில் நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த பிளேஸில் வந்து இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கும் அது நடக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம லோன்லினஸ் பற்றி பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: இந்த லோன்லினஸ் வந்து தனியா இருக்கிறது மட்டும் கிடையாது இல்ல, அதை தாண்டி இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க அன்புடன் நான் பிரியா. நிறைய பேர்கிட்ட நம்ம அதை பார்த்துருப்போம். அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, ஆனால் ஸ்டில் லோன்லியாகவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஏன்னா பேசுகிறவங்க இருப்பாங்க, ஆனால் கேட்குறவங்க ஒரே ஒரு லிசனர் நமக்காக இருக்க மாட்டாங்களா, நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்க மனசுக்குள்ளே டீப்பாக இருக்கும். ஆனால் துளியளவு கூட காமிச்சிக்கவே மாட்டாங்க, தெரியுமா? அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். லோன்லினஸ்னால் தனியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் தான். புரிஞ்சிக்காமல் இருக்கவங்க, கூடவே இருக்கவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம பேசுகிறத எனக்காவது மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி அழமாட்டோமா அப்படின்னு சில பேருக்கு தோணும். சில பேருக்கு வந்து ஜஸ்ட் நான் சொல்கிறத கேள, நீ எதுவும் சொல்யூஷன் கூட நீ சொல்ல வேண்டாம், பட் லிசன் பண்ணு அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படி லோன்லி எனக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? பட் உங்களை வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணவே பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை ஒரு கால், ஒரு காஃபி, இல்லை வேணா ஒரு வாக், ஒரு ஆனஸ்டான கான்வர்சேஷன் லைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளே மாற்றிடும். ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ் ஜுவாலிகாஸோட கான்டெஸ்ட் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஸோ ஜுவாலிகாஸ் வழங்கக்கூடிய 250 திரம்ஸ் கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்ஸை வந்து வாங்க போகிறீங்க. அண்ட் அவங்க உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான் நான் கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஜுவாலிகாஸோட இன்டர்நேஷ்னல் ஷோரூம் வந்து யூஏயில் தான் ஓப்பன் பண்ணாங்க, பட் எந்த எமிரேட்டில் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற கரெக்டான ஆன்சரை 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜுவாலிகாஸ் அப்படின்னு டைப் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர், உங்கள் பேர், எந்த எமிரேட்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத மெசேஜ் அனுப்பிச்சுருங்க. வாட்ஸ்அப் பண்ணிடுங்க கரெக்டாக 050-252-8940 இந்த நம்பருக்கு. ஜுவாலிகாஸில் நிறைய நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இருக்குது. லைட் வெயிட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ இருக்க ஜென்சி கிட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எல்லா கிட்ஸுக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வந்து அவ்வளோ அழகான டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே. ஸோ மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கூட வின் பண்ணலாம். உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ். அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம வந்து நம்மளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தோன்னா, இந்த லோன்லினஸ், நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த தனிமை அப்படின்றது தனியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, யாராவது நம்ம பேசுகிறத கேட்க மாட்டாங்களா, யாராவது நம்ம கூட இருக்க மாட்டாங்களா அட்லீஸ்ட் அப்படின்றது கூட சில பேருக்கெல்லாம் தோணிருக்கும். நானும் அந்த ஜோன்லாம் க்ராஸ் ஆகி தான் வந்திருக்கேன். அது ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டை தான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம்னா தெரியுமா, ஃபெயிலியர். இதை கேட்கும் போது ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு வேர்டாக இருக்கலாம், பட் அதுக்குள்ளே டீப்பான இமோஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பார்த்துருப்பாங்க. சில பேர் இன்சல்ட் பண்ணாதான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இந்த காடோ இல்லை இந்த யூனிவர்ஸோ அந்த இன்சல்ட்டை கரெக்டான டைமில் வந்து போட்டு விட்ருவாங்க. உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக ரோஷம் வந்து வேறு லெவல் வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது, அன்றைக்கி மட்டும் அவன் அப்படி சொல்லலைனா, அன்றைக்கி மட்டும் அவன் அப்படி சொல்லலைனா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு எக்கோ சவுண்டு வரும் பார்த்தீங்களா. அதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஆக்சுவலி. ஸோ அந்த இன்டர்வியூ ஃபெயில் ஆகிருப்போம், பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிருப்போம், ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபெயில் இருப்போம், எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நெகட்டிவாக நடந்தபோது இந்த செல்ஃப் டவுட்லாம் கூட வந்திருக்கும். அந்த டியர்ஸ் இருக்குல்ல, அதுக்கான ஒரு மீனிங் சில பேர், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சில பேர் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்றது, ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மாற்ற வேண்டியது மற்றவங்கள கிடையவே கிடையாது. இல்லை, அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்த லெவல் போகிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அண்ட் முக்கியமான விஷயம், யாருக்காகவும் நம்மளை ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, நம்மளோட மென்டல் பீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி

0: கமர்ஷியல் பிரேக். கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகை வாங்குனீங்கன்னா ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் ரியா. ஃபேமிலிக்காக நம்ம படுற போராட்டம் இல்லை பட்ட போராட்டம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது முக்கியமாக சில பேர் வீட்டில் இந்த எல்டஸ்ட் சைல்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓ மை காட் அப்படின்னு இருக்கும். நான் கூட அதில் ஒன்று. ஸோ அப்படிலாம் கிடையாது, ஒரு 80% ஒரு எல்டஸ்ட் சைல்டுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இந்த தம்பிகள் தங்கச்சிகளுக்கு கூட வந்து அதே ஈக்குவலான ப்ரெஷர்லாம் அவங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சில பொறுப்பெல்லாம் இருக்கும். இப்போ அக்கா இருக்காங்க அப்படின்னா தம்பி வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும். அண்ணன்கள் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஊருக்கு கிளம்பி வந்தேங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து கேட்டுட்ருப்பீங்க எனக்கு தெரியல. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட். ஸோ சில பேர் வந்து சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஃபேமிலி பேக் போனும் இல்லை நான் தான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ இந்த போராட்டம்லாம் வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு போராட்டமாக இருக்கும்ல. எல்லாருக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபேஸை வந்து சிரித்த மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஒரு சைடில் ஒரு ஓரமாக வந்து வச்சுருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஃபேமிலியை பார்த்துக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், அதுக்காக எவ்வளோ நாளும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ அழுக வந்தாலும் அந்த கண்ணை தொடச்சிட்டு அவங்களோட வேலையை கடகடன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம இங்கேருந்து ஒரு வீடை கட்டிட்டோமா தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்னு ஜஸ்ட் இது மட்டும்தான் வந்து முடியணும் அப்படின்ற அந்த கோல் மட்டும் தான், அதோட நிறைய பேர் வந்து கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ இந்த எம்டி கப்பில் இருக்கும்போது ஒரு டீயை ஊற்றும்போது எப்படி இருக்கும், அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸோடு நிறைய பேர் இருப்பீங்க. பட் உங்களுக்கும் ஒரு டைம் வரும்ல, அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ஓகே, ஸோ நான் சொல்ல வந்த விஷயம், மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ இருக்க மொமெண்ட், இப்போ இருக்க விஷயங்கள் இது எல்லாத்தையும் மறந்துங்க. பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்காத போது, நீங்கள் நினச்சது அப்படி எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க சரியா. நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறது, நீங்கள் எனக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா?
2: விஜயாஜினி, ஸ்வாசிகா மற்றும் பலர் நடிப்பில், டைரக்டர் சசி இயக்கத்தில்.
3: 20 வயசுல ஒரு நாள்னா ஒரு நாள் தான், அது 40 வயசுக்கு மேல ஒரு நாள்ன்றது ஒரு வருஷம்.
2: 100 சாமி June 19th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM-ஓட ஓனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: ஏங்க, உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
2: Distributed by Fast Club, energized by 89.4 Tamil FM.
4: இப்போ உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கு?

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வீட்டுக்கு போலாமா? நிறைய விஷயங்கள் ரேண்டமா உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருந்தேன், பட் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ எனிவேஸ், இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து ஸ்ட்ராங்காக ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட மனசு ஸ்ட்ராங் ஆச்சா, ஓகே ஆச்சா இல்லையா அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக்ஸ்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? எங்களுக்கு அப்படியே ஒரு நாங்களும் பட்டர்ஃப்ளை மாதிரி பரப்போம்ல. ஸோ ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம், ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாம். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் தான், எங்கள் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ஸோ அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கனெக்டடாக இருங்க, நம்ம ஷோஸ் கேட்கலாம், நியூஸ் கேட்கலாம். அண்ட் எஸ் இப்போது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, உங்கள் டின்னர்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ஜாலியாக கால்லாம் பண்ணிவிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் தேவை, நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வெயிட்டிங். ஓகே, ஸோ பை, டேக் கேர், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 5 ஆண்டு காலம் தாவைக்கு ஆட்சி செய்தால் தமிழகத்தின் கடன் 20 லட்சம் கோடியாக உயரும். திமுக ஆட்சியை விட நீங்கள் குறைவாக கடன் வாங்கினால் நான் பொறுப்பில் இருந்து விலகுகிறேன் என முன்னாள் நிதி அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான தங்கம் தென்னரசு சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் தென்னரசு, தாவைக்கா அரசின் வெள்ளை அறிக்கையை எஸ்கேபிசம் என்றுதான் சொல்ல வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தங்கள் இயலாமையை மூடி மறைக்க தாவைக்கா அரசு முயற்சி செய்கின்றது என்றார். தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடுவது புதிதல்ல. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது, இது 3வது முறையாகும் என்றார். அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் அதற்கு முன்பிருந்த 1991 முதல் 2001 வரையிலான 10 ஆண்டு கால நிதிநிலை குறித்து விவரிக்கப்பட்டது. 2021 திமுக ஆட்சியில் 15 ஆண்டு கால நிதிநிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம். ஆனால் இவர்கள் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை வெறும் 5 ஆண்டு காலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது என்றார். திமுக ஆட்சியை மட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ற திமுக ஆட்சி காலத்தை மட்டும் மையமாக வைத்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஏன் என்று அவர் வினவினார். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையில் முந்தைய ஆட்சிக்கால விவரங்கள் இடம்பெறவில்லை என்றும் வினவினார். பட்ஜெட் மற்றும் ஆளுநர் உரைக்கு முன்னதாக வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம், நாளை ஆளுநர் உரையில் புதிய திட்டங்களை சொல்ல வேண்டும், கொடுத்த வாக்குறுதிக்கான கொள்கைகளை சொல்லும்போது இந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவதாக அவர்கள் சொல்ல வேண்டும், அதில் புதிய திட்டங்களை சொல்ல எங்களுக்கு வாய்ப்பில்லை என்பதை முன்னதாகவே தெரிவித்திருக்கின்றார்கள் என கருதுகின்றேன் என்று அவர் கூறினார். ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தாவைக்கா அரசு இடம் தந்துவிடக் கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று சந்தித்த பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டியளித்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க தாவைக்கா அரசு தடையில்லா சான்று வழங்கக்கூடாது என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக வைகோ தெரிவித்தார். தாமிர தட்டுப்பாடு இருப்பதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முயற்சிக்கின்றார்கள். ஜெயலலிதா அனுமதி அளித்ததால் ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டுக்கு வந்தது. ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கும் முயற்சிக்கு அனுமதி தந்துவிடக்கூடாது என வலியுறுத்தியதாக வைகோ தெரிவித்தார். மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போவதாக எழுந்துள்ள யூகங்களுக்கு தாம் பதில் சொல்ல முடியாது என்று வைகோ தெரிவித்துள்ளார். 2 பேர் ராஜினாமா செய்ய மாட்டார்களா என்று கேட்கின்றீர்கள், யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அது பற்றி இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்தார். மனதில் தோன்றுவதையெல்லாம் பேச முடியாது, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுடன் பயணிப்பீர்களா அல்லது தாவைக்காவுடன் இணைவீர்களா என்று கேட்கின்றீர்கள். பொதுக்குழுவில் சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு என்ன நிலைப்பாடு என்று அங்குதான் முடிவு தெரியும் என்றும் வைகோ தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். G7 உச்சி மாநாட்டில் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியதுடன் இந்தியா பயணம் குறித்த நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார். ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப், அது குறித்து பரிசீலித்து வருகின்றோம் என்றார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்தும் குறைந்து வருகின்றது. மேலும் அணு ஆயுதம் இல்லாத ஈரானை உருவாக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடியும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் என்று டிரம்ப் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கு மிகவும் கடினமான நபர் மோடி என்றும் டிரம்ப் தெரிவித்தார். 8 போர்களை தாம் முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்த டிரம்ப், தாக்குதல் நடத்தப்பட்டால் இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவும் என்றார். டிரம்புடனான பேச்சுவார்த்தையின் போது கடற்சார் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச கடல் வழித்தடங்களில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருகின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகின் பல கடற்பரப்புகளில் லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் பணியாற்றி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பும் மிக முக்கியமானது. ஈரானுடனான ஒப்பந்தத்தில் மாலுமிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என நம்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தற்காலிக தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் உத்தரவுகளுக்கு எதிராக டெலிகிராம் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என டெலிகிராம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. டெலிகிராம் மீதான தடை தொடர்பில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். திருடனை பிடிப்பதற்கு பதில் பாதிக்கப்பட்ட வீட்டையை பூட்டுவது சரியான தீர்வா? டெலிகிராம் தடைதான் வினாத்தாள் கசிவை தடுக்க மத்திய அரசின் தீர்வா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பல லட்சம் இந்திய மாணவர்கள் படிப்பிற்காக டெலிகிராமை நம்பியுள்ளனர். அடுத்து எதை தடை செய்ய போகின்றார்கள், வாட்ஸ்அப்பையா என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நாடகங்களை நிறுத்திவிட்டு மத்திய அரசு வினாத்தாள் கசிவு மாஃபியா கும்பல்களுக்கு எதிராக நேரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான யோஷித ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டார். இன்று காலை இலங்கை கடற்படை மற்றும் பிரிட்டன் கடற்படை அகாடமியில் இணைந்தது தொடர்பான விசாரணை ஒன்றுக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்திருந்த அறிவித்தலுக்கமைய அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார். விசாரணைகளை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. சந்தேகநபரை தலா 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் சந்தேகநபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிப்பதாக அறிவித்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேகநபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரோ சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
1: ஆண்டின்
2: முதல் காலாண்டில் அமீரகத்தில் தனியார் துறையில் பணியாற்றும் தொழிலாளர் எண்ணிக்கை 2.5% அதிகரித்துள்ளது. இதே காலப்பகுதியில் திறமையான பணியாளர்களின் எண்ணிக்கை 1.5% உயர்வடைந்துள்ளதாக அமீரக மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொழிலாளர் சந்தை கண்காணிப்பு மையம் வெளியிட்ட தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் தனியார் துறையில் செயற்படும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 0.4% வளர்ச்சி கண்டுள்ளது. இந்த வளர்ச்சி ஐக்கிய அரபு அமீரகத்தின் வலுவான முதலீட்டு சூழலை பிரதிபலிப்பதுடன் உலகளாவிய சராசரியை விட அதிகளவில் திறமைகளை ஈர்க்கும் திறனையும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நாட்டின் தொழிலாளர் சந்தையின் வலிமையையும் எடுத்துக்காட்டுகின்றது. எமிரேட்ஸ் விமான நிறுவனம் உலகிலேயே முதன்முறையாக முழுமையான பயண காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய காப்பீட்டு திட்டத்தில் மோதல் மற்றும் போர் தொடர்பான சம்பவங்களால் ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கான காப்பீட்டு பாதுகாப்பும் இடம்பெற்றுள்ளது. மேலும் பயண இடையூறுகள் ஏற்பட்டால் விமான நிறுவனம் நேரடியாக நிர்வகிக்கும் ஹோட்டல் தங்குமிடம் மற்றும் கூடுதல் உதவி சேவைகளும் வழங்கப்படும். பயண திட்டத்தில் பிற விமான நிறுவனங்களின் இணைப்பு விமானங்கள் இருந்தாலும் அல்லது எமிரேட் சேவைகள் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலோ பாதிக்கப்பட்ட பயணிகளை அவர்களின் இறுதி இலக்கிற்கு எந்த கூடுதல் கட்டணமும் இல்லாமல் எமிரேட்ஸ் மாற்று ஏற்பாடுகள் மூலம் அனுப்பி வைக்கும். மோதல் அல்லது பாதுகாப்பு பிரச்சினைகள் காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டாலும் பயணிகளை அவர்களின் இலக்கிற்கு கூடுதல் செலவின்றி மறுபதிவு செய்து அனுப்பும் வசதியும் இந்த புதிய திட்டத்தில் அடங்கியுள்ளது. ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதியானது அல்ல. இறுதி உடன்பாடு திருப்திகரமாக இல்லையெனில் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் இன்று பேசிய அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே. இது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் மீண்டும் அவர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துவோம் என்று டிரம்ப் கூறினார். அவர்களின் தலைமையில் குண்டுகளை வீசுவோம். அவர்கள் சரியாக நடந்து கொள்ளாவிட்டால் மீண்டும் நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று டிரம்ப் தெரிவித்தார். லெபனான் அரசு போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக உள்ளது என்று அந்நாட்டு ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அதை எளிதாக்கும் எந்த நாடுகளுடனும் இணைந்து செயற்பட தயார், அதில் ஈரானும் அடங்கும் என்று அவர் கூறினார். போர் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்தப்பட வேண்டும், அது அனைத்து முனைகளிலும் பொருந்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டால் பதிலடி கொடுக்க தமக்கு உரிமை உள்ளது என்று இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது. தம்மை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை தாம் கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
4: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies. வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: அதிசயமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: யூ பிலீவ் டெவில், ஐ ஆம் த டெவில், அண்ட் யூ வில் கால் மீ கேப்டன் மில்லர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, நானும் US ல கூட அதே எஃப்எம் தான்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie ana Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: Kaise bolega tumne? Rolex. Rolex.
3: Sir. Yes, sir.
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
4: You are listening to 89.

0: சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.